நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 10ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 45 நொடி.

0: உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை.
1: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
0: உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் அறியலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு மகாத்மா காந்தியடிகள் பிறந்தநாள் சிற்றுரை, அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள் சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:45 நகர்வலம், சென்னையில் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் ஆன்லைனில் மட்டுமே, எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான், மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.

8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை. காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை. மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் புன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பாரதி ராமசுவாமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி. யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒலிப்பதிவு. 2:15 திரைகாணம்.

235 சேர்ந்து சே பாடல் பயிற்சி. இ மோகிஜோ வதன் சிந்தி மொழி பாடல், ஆசிரியர் எஸ் ஹெச் துக்கையால். 255 வானிலை. எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடுவா. நூற்றொன்று FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரெஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அவ்வப்போதைய நிலவரம். காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பிற்பகல் 3:30, 4:30, மாலை 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கெட்ஸ் இட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே.

பிற்பகல் ஒரு மணிக்கு பாமா ஃபிலிம் சாரின் தாமரை நெஞ்சம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ஜெமினி கணேசன், சரோஜாதேவி, வாணிஸ்ரீ, நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன், எஸ் என் லக்ஷ்மி ஆகியோர். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். வானொலி வடிவம் சாரதா ஜம்புநாதன், எம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர். 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து ரெயின்போ ரீவைண்ட்.

100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் காந்தி ஜெயந்தி, கமலாகர ஆனந்த சிவராமன் அவர்கள் வழங்கும் உரை ஆகியன கேட்கலாம். 12 மணிக்கு திரைகாணும், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீலட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகாணம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனின் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் இளைஞரிசை, என் ஹாசினி ஆர் சஹானா ஆகியோரின் பாட்டு, 7:45 திரை இசை,

0: 8:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with the principles of pro-people, pro-active and good governance. He said the country is progressing rapidly on the reform express and institutions conducting examinations must also undertake reforms in line with the country's needs. Addressing the centenary celebrations of the Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi, the Prime Minister stressed the need to bring young people into public services who are driven not by public office but by public service. The nation is paying homage to Father of the Nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. In her message on Gandhi Jayanti, President Draupadi Murmu said, Mahatma Gandhi's message of peace and non-violence has become even more relevant amid wars and conflicts in several parts of the world. She paid tribute to Mahatma Gandhi and said his life and ideals are widely respected across the world. She expressed confidence that India is advancing towards the goal of Vikasit Bharat by 2047. A Sarv Dharma Prarthana Sabha will be held at Mahatma Gandhi Samadhi at Rajghat in New Delhi

0: medal match. In wrestling, Nitesh Sivaj won silver in the men's 97-kilogram Greco-Roman category. He lost 0-4 to Japan's Yuri Nakazato in the final, securing India's first silver in Greco-Roman wrestling at the Asian Games since 1962. Vice President C.P. Radhakrishnan has congratulated Indian athletes for their medal-winning performances at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம். ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணிவேராக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்திய தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் இன்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்திய அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்தபோதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ். ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அகிம்சையை போற்றுவோம். உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க

വഴിപാട്. മുതലിൽ പി ബി ശ്രീനിവാസ് പാടിയുള്ള പാടൽ.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நிறமாறு மணி 35:25. ஆகாஷ்வாணி சென்னை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 15 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். இந்தியாவில் வனவிலங்கு வார கொண்டாட்டம் முதன் முதலில் 1957 தொடங்கப்பட்டது. இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் என்னவென்றால், அழியும் நிலையில் உள்ள விலங்கினங்களை பாதுகாப்பது, காடுகளை பராமரிப்பு மற்றும் வனவிலங்குகளின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஆகும். இந்த வாரத்தில் பள்ளிகள் கல்லூரிகளில் வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பான ஓவிய போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கருத்தரங்குகள் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இவ்வாண்டு வாழிடங்களை இணைத்தல், வனவிலங்குகள் செழித்தல் என்ற கருப்பொருளோடு இந்த வனவிலங்கு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அவ்வாறு வாழிடங்கள் இணைக்கப்படும் போதுதான் வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாடவும் அவற்றின் இனம் பெருகி செழிக்கவும் வழிவகுக்கும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. பொதுவாக வனங்களில் சுற்றுலா செல்பவர்கள் இயற்கையை நேசிக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். தேசிய பூங்காக்கள் அல்லது காடுகளுக்கு செல்லும் போது அசௌகரியத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும். அவ்வாறு செய்வதனால் விலங்குகளுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. ஆகையால் இவற்றை எல்லாம் தவிர்ப்பது நன்மை பயக்கும். அது மட்டுமில்லாமல் இயல்புக்கு மாறான உணவுகளை விலங்குகளுக்கு அளிக்கக்கூடாது. முக்கியமாக நெகிழி பைகளை காடுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் போடக்கூடாது. மாற்றாக அதற்கான குப்பை தொட்டிகளில் அவற்றை போடலாம். இவ்வாறெல்லாம் செய்வதால் நாம் பார்த்து ரசிக்கும் வனவிலங்கின் ஆரோக்கியத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அனைத்து உயிர்களும் இன்னலின்றி வாழ்வதே இயற்கை அன்னையின் விருப்பமாகும். ஆகையால் வனவிலங்கு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வனவிலங்கு வாரத்தை நாம் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாடுவோம்.
2: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 Co6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 acre 8 kg விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அதாவது 60 cm. பயிருக்கு பயிர் 20 cm இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 acre 2 ton மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 kg, மணிச்சத்து 30 kg, சாம்பல் சத்து 30 kg 1 acre என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 ஒருமுறை நீர்பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் 1 acre 2800 to 3500 kg வரை கிடைக்கும். நிகர வருமானம் 1 acre 25,000 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: கொய்யா செடியை வந்து ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து 40 அடுத்து பூ வந்துடும். இப்போ ஒரு இலையை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 6 இலை வர்றதுக்குள்ள ஒரு செட்டு பூ வந்துடும். அப்படி வரலைன்னா அதை கட் பண்ணிடுவோம். ஒரு மாற்றி பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 3 acre இருக்குன்னு வச்சுக்கலாம், 1.5 acre 2 acre வந்து ஒரு சீசன்லையும் மீதி இருக்கிற ஒரு சீசன்ல. இப்போ மாற்றி இப்போ இது காய்க்கிறப்போ அது வந்து பூ எடுத்துகிட்டு இருக்கோம், அது ஈல்டு எடுக்கிறப்போ இது பூ இப்படி மாற்றி எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 12 ஒரு 10 சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
1: இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார்

0: அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு, பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதையளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நிறுத்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25ஆம் நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45ஆவது நாள் விதைத்த 45ஆவது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள் வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக

0: கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயவிலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்ட்ரசெஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்துமுறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக

0: பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, ஆகாஷ்வாணி சென்னை.

0: பிரிட்டனின் சூழல் பிரச்சினைகளிலிருந்து அந்நாட்டை மீட்டு வரும் நடவடிக்கை சிலவற்றை கடந்த சில நாட்களாக தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்று பலனளித்து வரும் மேலும் பிற சூழல் திட்டங்கள் குறித்து காணலாம். கலிட்டோனியன் காடு. ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸில் உள்ள கலிட்டோனியன் காட்டை இங்கிலாந்து மீட்டெடுக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. செம்மறி ஆடுகள், கால்நடைகள் மற்றும் மான்கள் மேய்ச்சலால் பல நூற்றாண்டுகளாக சுரண்டப்பட்ட இந்த நிலம் தன்னார்வலர்களால் மீண்டும் ஆரோக்கியமாக வளர்க்கப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே 1 மில்லியனுக்கும் அதிகமான பூர்வீக மரங்களை நட்டு சிவப்பு அணில், அரிய மரக்கட்டை ஈக்கள், பைன் மார்டன்ஸ் மற்றும் ஆஸ்பிரேக்களுக்கான வாழ்விடங்களை உருவாக்கியுள்ளனர். ட்ரீஸ் ஃபார் லைஃப். காட்டில் உலகின் முதல் மறுகாட்டு மையத்தை திறப்பதாக அறிவித்த பிறகு மக்களும் வியத்தகு மாற்றங்களை கண்டறிந்து வருகின்றனர். டெவோனின் காட்டுப்பூ சவன்னா. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடக்கு டெவோன் கடற்கரையில் இங்கிலாந்து அதன் சொந்த சவன்னாவை பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 120 கால்பந்து மைதானங்களுக்கு சமமான பகுதியை உள்ளடக்கிய இந்த புல்வெளி காட்டுப்பூக்கள் மற்றும் அவற்றை உண்ணும் பூச்சிகளை ஆதரிக்கும். இது தேசிய அறக்கட்டளையால் உருவாக்கப்படும் ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும். அத்தகைய வாழ்விடங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து அதன் புல்வெளிகளில் 97% இழந்துள்ளதாக மதிப்பிடப்படுகிறது. வேறு என்னென்ன திட்டங்கள் இங்கிலாந்திற்கு கை கொடுத்து வருகின்றன என்பதை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். தகவல்கள் எழுதியவர் எம். லலிதா.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 28.3°C, பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.5°C, பதிவான ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானமோரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C வரையிலும், குறைந்தளவு

வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. மதியில் 720 கிலோ ஹர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. கடவுளை அறிய உண்மை, அன்பு, அகிம்சை ஆகிய மூன்றும் வழிகளாகும். கடவுளை அறிய உண்மை, அன்பு, அகிம்சை ஆகிய மூன்றும் வழிகளாகும். தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகளின் இந்த நற்சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

கோகலேயின் தாராளம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன.

இங்கிலாந்தில் எனக்கு நுரையீரலுக்கு பக்கத்தில் ரணமாகி நான் நோயுற்றிருந்ததை குறித்து முன்பே சொல்லியிருக்கின்றேன். சில நாட்களுக்கெல்லாம் கோகலே லண்டனுக்கு திரும்பிவிட்டார். காலன்பாக்கும் நானும் தவறாமல் அவரை போய் பார்த்து கொண்டிருந்தோம். பெரும்பாலும் யுத்தத்தை குறித்தே பேசுவோம் நாங்கள். காலன்பாக் ஜெர்மனியின் நாட்டு அமைப்பு முழுவதையும் வெகு நன்றாக அறிந்திருந்தாலும், ஐரோப்பாவில் அதிகமாக சுற்றுப்பிரயாணம் செய்திருந்தாலும், யுத்தம் சம்பந்தப்பட்ட பல இடங்களையும் பூகோளப்படத்தில் கோகலைக்கு காட்டுவது வழக்கம். எனக்கு இந்த நோய் வந்த பிறகு இதை குறித்து தினந்தோறும் பேசுவோம் நாங்கள். எனது உணவு பரிசோதனைகள் அப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தன. அப்பொழுது நான் மற்றவைகளுடன் நிலக்கடலை, பழுத்த பழுக்காத வாழைப்பழங்கள், எலுமிச்சம்பழம், ஆலிவ் எண்ணெய், தக்காளி, திராட்சை பழங்கள் ஆகியவைகளையும் சாப்பிட்டு வந்தேன். பால், தானியங்கள், பருப்பு வகைகள் ஆகியவற்றை அடியோடு விட்டுவிட்டேன். டாக்டர் ஜீவராஜ மேத்தா எனக்கு வைத்தியம் செய்து வந்தார். பாலும் தானியங்களும் சாப்பிடும்படி என்னை அவர் வற்புறுத்தி வந்தார். ஆனால் அதற்கு சம்மதிக்க பிடிவாதமாக மறுத்துவிட்டேன். நான் இவ்விஷயம் கோகலையின் காதுக்கு எட்டியது. பழ உணவுதான் சிறந்தது என்று நான் கொண்டிருந்த கொள்கையில் அவருக்கு அவ்வளவாக மதிப்பில்லை. என் தேக நிலைக்கு சரியானது என்று டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சாப்பிட வேண்டுமென்றார் கோகலே. கோகலேயின் வற்புறுத்தலுக்கு நான் இணங்காமல் இருப்பது என்பது எனக்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நான் மறுதளிப்பதை அவர் ஒப்புக்கொள்ளாத போது அவ்விஷயத்தை பற்றி சிந்திக்க எனக்கு 24 மணி நேர அவகாசம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அன்று மாலை நானும் காலன்பாக்கும் வீடு திரும்பிய போது என் கடமை என்ன என்பதை குறித்து விவாதித்தோம். என்னுடைய சோதனைகளில் அவரும் என்னுடன் ஈடுபட்டு வந்தார். அதில் அவருக்கு பிரியமும் இருந்தது. ஆனால் என் தேக நிலைமைக்கு அவசியம் என்றிருந்ததால் உணவு சோதனையை கைவிடுவது அவருக்கும் சம்மதமே என்பதை கண்டேன். ஆகவே என் அந்தராத்மாயிடும் ஆணைக்கு ஏற்ப இதில் எனக்கு நானே முடிவு செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இரவெல்லாம் இந்த விஷயத்தை குறித்தே சிந்தித்தேன். உணவு சோதனையை கைவிடுவது என்றால் அத்துறையில் எனக்குள்ள கருத்துக்களையெல்லாம் கைவிட வேண்டி வரும். ஆனால் அந்த சோதனைகளில் எந்த குறைபாடுகளையும் நான் காணவில்லை. இப்பொழுது பிரச்சனையெல்லாம் கோகலேயின் அன்பான வற்புறுத்தல்களுக்கு எந்த அளவுக்கு நான் உடன்படுவது, என் தேக நிலையின் நன்மையை முன்னிட்டு என்னுடைய சோதனைகளை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்வது என்பதே. கடைசியாக இதில் ஒரு முடிவுக்கு வந்தேன். முக்கியமாக ஆன்மீகத்தையே நோக்கமாக கொண்டு நான் கை கொண்ட உணவு சோதனைகளை மட்டும் பின்பற்றி வருவது, வேறு நோக்கம் கொண்டதான உணவு சோதனைகளை வைத்தியரின் ஆலோசனையின்படி விட்டுவிடுவது என்பதே நான் செய்து கொண்ட முடிவாகும்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7:10 மடம் புத்தம்பது காலையில் அடுத்து வருவது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்திற்கு நிகராக பக்தி இலக்கியமும் பார்க்கப்படுகிறது. பக்தி இலக்கியம் சைவம் வைணவம் என்று நாம் பார்த்தாலும் கூட வைணவ இலக்கியத்திலே ஆண்டாளினுடைய பாடல் என்பது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்திலே மிக முக்கியமான பாடல்களை பாடக்கூடிய ஒரு கலாச்சாரம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இலக்கியம் என்பது மக்களினுடைய பண்பாட்டை சொல்லக்கூடிய இடத்தில் அந்த பண்பாட்டை அடையாளப்படுத்துவதற்குரிய சான்று ஆவணங்களாகத்தான் நாம் சங்க இலக்கியமோ பக்தி இலக்கியமோ நவீன இலக்கியமோ பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பக்தி என்பது உடல் மனம் மொழி ஆகிய மூன்றினுடைய கலவையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றினுடைய கலவையை நாம் ஆண்டாளினுடைய பாடலில் எப்படி பார்ப்பது என்பது மிகுந்த சுவாரஸ்யம் மிக்கது. ஆண்டாளினுடைய பாடல் என்பது ஒரு தூக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலையையும் விழிப்பு நிலையிலிருந்து செயல் நிலையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடன் ஒவ்வொருவருமே அவரவருக்கான வேலைகளை நாம் செய்கிறோம் என்றாலும் கூட இறைவனை போற்றுதல் இறைவியை போற்றுதல் என்பது சிலருடைய பண்பாடாகவே இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டாள் ஏன் பெருமாளை பாடுகிறாள், ஏன் அவள் கண்ணனை தன்னுடைய மனதிலே இருத்தி ஒரு மனக்கோலத்தில் இறைவனை காண வேண்டும் என்ற சில கேள்விகளெல்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டாளினுடைய பாடல்களையே மிக முக்கியமான ஒரு பாடலாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருசென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற ஒரு அற்புதமான பாடலை மார்கழி 30 நாளும் பெண்கள் பாடுவார்கள். மிக முக்கியமாக இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடியது விவசாயிகள் விவசாயத்தினுடைய அருமை அறிந்து அதை எப்படி தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றி வருவது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு மத்தியில் ஒரு செழுமையான நிலம் என்பது விவசாயத்தாலும் அந்த விவசாயத்தின் மூலமாக ஒரு நாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய பசுக்கள் வளமானதாக இருக்கும். பசுக்கள் வளமானதாக இருந்தால் பால் நிறைந்திருக்கும். பால் நிறைந்திருந்தால் அது செல்வத்திற்கு நிகராக கருதப்படும். அப்படிப்பட்ட பசுக்களும் செல்வமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை யார் அடைகிறார்களோ அவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண நிலை அடைவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம்தான் அந்த பாடலிலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் காலையில் என்றால் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த ஒரு இறைவனையோ இன்னும் சொல்லப்போனால் இயற்கையை வழிபடக்கூடிய மரபு கூட இருக்கிறது. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் நமக்கு இயற்கையை வழிபாடாக சொல்லி கொடுத்திருக்கிறது. அப்படியும் நாம் வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற பாடலின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு ஒரு இறை வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டாளினுடைய பாடல் அமைந்திருக்கிறது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கரு குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தை ஒட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மெஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டலமயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலண்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள்

0: மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ்கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து 4ஆம் தேதிக்குள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தியமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிஃப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனா்.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25, ஆகாஷ்வாணி சென்னை. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள். அடுத்து வருவது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் ஈறு வீக்கத்தை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ ஈறு வீக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஜிஞ்சவைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கம்ஸ். ஸோ இந்த கம்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளேம் ஆகும்னா, யூஸ்வலாக

0: சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஸோ ஈர வீக்கம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காமன், ஜிஞ்சவைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கம்ஸ். ஸோ இந்த கம்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளேம் ஆகும்னா, யூஸ்வலாக வந்து இந்த பல்லுக்கும் இந்த கம்ஸுக்கும் இடையில வந்து சல்கஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளேயோ இல்லை அந்த மார்ஜின், ஜிஞ்சவல் மார்ஜின் சொல்லுவாங்க, அதாவது பல்லும் அந்த கம்ஸும் சேர்ற இடம், இந்த இடத்துல எங்கேயாவது வந்து டெபாசிஷன் கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். அது டெய்லி பேசிஸில் வந்து ஒரு பல்லு மேலே வந்து டென்டல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. பிளாக் என்ன ஆகும்னா, நம்ம சலைவாவும் நம்ம கிருமிகளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் எல்லாம் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் வந்து டெய்லி பேசிஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும், அப்போ தான் வந்து டெபாசிட் ஆகாது. இதே வந்து நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, இதுதான் வந்து ஃபியூச்சர் வந்து கால்குலஸ்னு சொல்கிற காரப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. இது இதுவாக மாறும், ஹார்டனாக மாறும். அது ஏன்னா நம்ம சலைவாவில் இருக்கிற கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட் வந்து அதில் டெபாசிட் ஆகி அது வந்து வெள்ளை கலரில் ஒரு சுண்ணாம்பு மாதிரி பல்லு மேலே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து டெய்லி பேசிஸில் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேளை இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இதனால இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதில் வந்து ஆக்ட் பண்ணி ஆப்வியஸாக ஒரு நம்ம பாடியில் வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்னால ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல நடக்குதுன்னா, உடனே அங்கே வந்து ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு விஷயமே வந்து இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கும் போது ரத்த கசிவோ அந்த இடத்துல வந்து வலி இருக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ அப்போ இருக்கும் போது நம்ம அதை ப்ரொஃபஷனலாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா அந்த ஈரோட வீக்கம் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறமா ப்ராப்பராக வந்து ப்ரஷிங் டெக்னிக் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ப்ராப்பராக அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா திருப்பி அந்த ஈர வீக்கம் வராதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து இந்த ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கலர் சேஞ்ச் வந்து இன்ட்ரென்சிக்காக இருக்கலாம், எக்ஸ்டென்சிக்காக இருக்கலாம். இன்ட்ரென்சிக்காக இருக்கிறது வந்து பல்லுக்கு உள்ளேயே, அதாவது பல்லு முளைக்கும் போதே உள்ளுக்குள்ளே அந்த கரையோடவே முளைக்கும். ஸோ அது வந்து நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஒன்று வந்து எதாவது டெஃபிஷியன்சினால இருக்கலாம், இல்லைனா வந்து கர்ப்பமாக இருந்தும் போது அவங்க அம்மா வந்து அந்த காலத்தில் வந்து ஏதாவது எடுத்த டேப்லெட்ஸ்னால இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிற உடம்புல இருக்க ஏதாவது டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஃபார்மேஷன் போது நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை, எனாமல் ஃபார்மேஷன் போது ஒரு பிரச்சனையோ இல்லை டென்டின் ஃபார்மேஷன் நடக்கும்போது பிரச்சனையோ நடக்கும்போது டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது முளைக்கும் போதே அந்த பல்லு வந்து ஒரு கலர் சேஞ்சோட ஒரு டிஃபெக்டோட இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா எக்ஸ்டென்சிக் ஸ்டெயின்ஸாக இருக்கும். எக்ஸ்டென்சிக் ஸ்டெயின்ஸ் தான் வந்து நம்ம இம்ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாதனாலேயோ இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் இருக்கிற ஒரு கலரோ அது வந்து படுகிறது. இன்னொன்று வந்து இந்த பிளாக் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இந்த பிளாக் வந்து ஹேஸ் சம் டெண்டன்சி டு கெட் த கலர். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம பீட்ரூட் அது மாதிரி சாப்பிட்றோன்னா அதில் வந்து பல்லு வந்து டிஸ்கலர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது எல்லாமே எடுக்கக்கூடியது தான். அது வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கேலிங்னு சொல்கிற பல்லு க்ளீன் பண்ணுற ஒரு டெக்னிக். ஸோ அது பண்ணாலே அந்த கரையெல்லாம் போயிடும். பட் இன்டென்சிக் ஸ்டெயின்ஸ் வந்து எதனால வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அதுவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
0: இதுவரை குழந்தைகளுக்கு ஏற்படும் ஈர வீக்கத்தை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகளில் ஒன்றுதான்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
3: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
4: அக்டோபர் 5
3: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை.

0: 6000004 இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும், சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுட்டு போங்க அப்படின்னும் உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கைகால் சுத்தமாக இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது, தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றிருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது, அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணிட்டோம் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க, இது நோயை வாங்கிட்டு வந்துடும் அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்ன தான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது, அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்ல. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா, நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன். எப்படின்னார், அப்பா அவன் காதில் ஒன்று கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இப்பொழுது கேட்கலாம் திரைகானம். நாம் இருவர் படத்திலிருந்து எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல்.

0: கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
3: புத்தம் புது காலையில் அடுத்த இடம் பெறுவது உங்கள் கவனத்திற்கு. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
4: கடவுள் என் கண் முன்னே தோன்றி உனக்கு ஒரு வரம் தரப்போகிறேன், என்ன வேண்டும் கேள் என்று கேட்டால், என் வாழ்நாளில் மறைந்த இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடன் ஒரு நாள் இரவு உணவருந்த வேண்டும் என்று கேட்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் இவ்வாறாக பதிலளித்தார் பராக் ஒபாமா அவர்கள். ஆயுத உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் வல்லரசு நாட்டின் தலைவர் ஒருவர் மூன்றாவது காலாக கைத்தடியை மட்டுமே வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் இந்திய மண்ணின் விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதரை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார் எனில், அந்த அரையாடை துறவி கடல் கடந்து காலம் கடந்து இனம் மொழி மதம் என எல்லாவற்றையும் கடந்து இன்றும் உலகின் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையே இது காட்டுகிறது. போர்பந்தரில் பிறந்த காந்தி ஆயுத போர்களை நம்பாதவர். 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான தத்துவங்களான அகிம்சை சத்தியாகிரகம் ஆகியவற்றை நவீன காலத்தில் வெற்றிகரமாக மறுநிர்மாணம் செய்து உலக மக்களை கவர்ந்தவர் அண்ணல் காந்தியடிகள். சத்தியமே அவரின் மதம். அன்பு, அறவழி, ஒழுக்கம், மனசாட்சி இவையே அவர் வணங்கிய கடவுள்கள். வழக்கறிஞராக தான் சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தையும் தாய்நாட்டின் விடுதலை வேள்விக்கு காணிக்கையாக வழங்கிய வள்ளல் நம் காந்தியடிகள். ஒத்துழையாமை இயக்க போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்றும் அதே வேளையில் சாமானிய ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்றும் திலகர் நினைவு நிதி வசூலிக்க உண்டியல் குலுக்கிய தன்னலமற்ற மனிதர் அண்ணல் காந்தியடிகள். எங்களை எவரும் அசைக்க இயலாது என்று ஆணவத்துடன் எக்கால முழக்கமிட்ட ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரியாசனத்தை அசைத்த முதல் மனிதர்.

0: அண்ணல் காந்தியடிகள். முதல் சந்திப்பிலேயே முரண்பட்டு காந்திய கொள்கையை நிராகரித்த நேதாஜி காந்தியின் போராட்ட வலிமையையும் தாய்நாட்டின் விடுதலைக்காக காந்தியின் பின்னே அணிவகுத்து நின்ற மக்கள் சக்தியையும் பார்த்து தேசத்தந்தை என அழைத்தார். பாரதியின் வரிகளை தொட்டு சொல்வதானால், நரைக்கூடி கிழப்பருவம் எய்திய பின்னரும் குன்றன நிமிர்ந்து நின்று உள்ளத்தில் போராட்ட உணர்வோடு 30 கோடி இந்தியர்களை தன்னுள் அடக்கி வைத்திருந்தவர் அண்ணல் காந்தியடிகள். தன் வாழ்நாள் முழுவதும் பட்டியலின மக்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்து விடிவு பெற அயராது உழைத்த மகான் அண்ணல் காந்தியடிகள்.
1: தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
2: இந்திய அரசியல் வரலாற்றில் பதவியின் உயரத்தை விட பண்பின் உயரத்தால் நினைவு கூறப்படுபவர்கள் சிலரே. அவர்களில் முதன்மையானவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். இந்தியாவின் 2வது பிரதமரான இவர் பதவி வகித்தது 20 மாதங்களுக்கும் குறைவு. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் நாட்டின் தன்னம்பிக்கையையும் தலைமை பண்பையும் உலகுக்கு காட்டினார். நேர்மை, எளிமை, உறுதி ஆகியவையே அவரது அடையாளங்கள். சாஸ்திரி அவர்கள் 1904 அக்டோபர் 2 அன்று உத்தரப்பிரதேசத்தின் முகல் சாராய் நகரில் பிறந்தார். தந்தை சாரதா பிரசாத் ஆசிரியராக பணியாற்றியவர். சாஸ்திரி குழந்தையாக இருந்தபோதே அவர் மறைந்துவிட்டார். தாய் ராம் துலாரி தேவி தம் குழந்தைகளுடன் தந்தை வீட்டில் வளர்ந்தார். வறுமையான சூழலில் வளர்ந்த சிறுவன் பள்ளிக்கு செல்ல ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நாட்களிலும் படிப்பை கைவிடவில்லை. காசி வித்யாபீடத்தில் படித்து 1925 சாஸ்திரி பட்டம் பெற்றார். அந்த பட்டமே பின்னர் அவரது பெயரின் பகுதியாக நிலைத்தது. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்க அழைப்பை கேட்டபோது சாஸ்திரிக்கு 16. அன்றே படிப்பை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் இறங்கினார். அதன்பின் உப்பு சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்றார். பலமுறை சிறை சென்றார். மொத்தமாக ஏறத்தாழ 9 சிறையில் கழித்தார். இந்திய பணியாளர் சங்கத்திலும் பணியாற்றினார். 1928 லலிதா தேவியை மணந்தார். வரதட்சணையாக ஒரு ராட்டையையும் சில கதர் துணிகளையும் மட்டுமே ஏற்றுக்கொண்டார் என்பது அவரது எளிமைக்கு சான்றாக சொல்லப்படுகிறது. விடுதலைக்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசில் காவல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார். போக்குவரத்தில் பெண் நடத்துனர்களை நியமித்த முன்னோடி இவரே. கூட்டத்தை கலைக்க தடியடிக்கு பதிலாக நீர் பீச்சி அடிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். மத்திய அரசில் 1951 முதல் 1956 வரை ரயில்வே அமைச்சராக இருந்தார். 1956 ஏற்பட்ட ரயில் விபத்துகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகினார். குறிப்பாக தமிழ்நாட்டின் அரியலூர் அருகே நடந்த கோர விபத்துக்கு பிறகு அவரது ராஜினாமாவை நேரு ஏற்றுக்கொண்டார். அவர் மீது நேரடி பழி எதுவும் இல்லை. இருந்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு இன்றும் அரசியல் நெறிக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. பின்னர் வர்த்தகம், தொழில் மற்றும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 1964 May 27 அன்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்ததும் நாடு ஒரு பெரிய வெற்றிடத்தை உணர்ந்தது. அடுத்து யார் என்ற கேள்விக்கு விடையாக 1964 June 9 அன்று சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றார். உயரமோ குறைவு, மென்மையாக பேசும் மனிதர், இத்தனை பெரிய நாட்டை வழிநடத்துவாரா என்ற ஐயம் பலருக்கும் இருந்தது. ஆனால் சில மாதங்களிலேயே அந்த ஐயம் மறைந்தது. 1965 பாகிஸ்தானுடன் போர் மூண்டது. அச்சமயம் சாஸ்திரி அவர்கள் காட்டிய உறுதியும் தெளிவான முடிவெடுக்கும் திறனும் படைகளுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை அளித்தன. அப்போது அவர் முழங்கிய ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கம் நாட்டை காக்கும் வீரரையும் நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயியையும் ஒரே நேரத்தில் போற்றியது. அதே காலத்தில் உணவு பற்றாக்குறையும் இருந்தது. வெளிநாட்டு உணவு உதவியை நம்பியிருக்க வேண்டிய நிலையை தவிர்க்க வாரத்தில் ஒருவேளை உணவை தவிர்க்குமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். முதலில் தம் குடும்பத்தில் அதை கடைபிடித்துவிட்டுதான் மக்களிடம் கோரினார். உணவு உற்பத்தியை பெருக்கும் பசுமை புரட்சிக்கான அடித்தளமும் பால் உற்பத்திக்கான தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் வளர்ச்சியும் இவரது காலத்தில் வலுப்பெற்றன. மொழி பிரச்சனையிலும் அவரது நிதானம் வெளிப்பட்டது. 1965 தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த போது ஆங்கிலம் தொடர்ந்து இணை அலுவல் மொழியாக நீடிக்கும் என்று உறுதியளித்தார். அதன் மூலம் பதற்றத்தை தணித்தார். போருக்கு பின் சோவியத் ஒன்றியத்தின் முயற்சியால் தாஷ்கண்டில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. 1966 அன்று பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானுடன் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மறுநாள் அதிகாலை அங்கேயே மாரடைப்பால் மறைந்தார்.

0: அவரது மரணத்துக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதிகாரத்தின் உச்சியில் இருந்தபோதும் தனக்கென எந்த சொத்தையும் சேர்த்து கொள்ளாத தலைவர் சாஸ்திரி அவர்கள் கடன் வாங்கி கார் வாங்கியதையும் அதற்கான கடனை உயிருடன் இருந்தபோதே முழுமையாக செலுத்த முடியாமல் போனதையும் பற்றிய செய்திகள் அவரது எளிமையை நினைவூட்டுகின்றன. இன்று அவரது 122வது பிறந்த நாள். நேர்மையான தன்னலமற்ற பொது வாழ்வுக்கான அவரது முன்னுதாரணம் இன்றும் நமக்கு வழிகாட்டுகிறது.
1: லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் அடுத்து நகர்வலம்.
2: சென்னையில் குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் ஆன்லைனில் மட்டுமே.
3: நடைமுறை பழக்கங்கள் மாறி தற்போது ஆன்லைன் பழக்கங்கள் மக்களிடையே அதிகரித்து வருகிறது. இன்டர்நெட்டில் மூழ்கி இருக்கும் இந்த தலைமுறையினருக்கு இது சுலபமாக இருக்கும் நிலையில் நம்முடைய முந்தைய தலைமுறையினருக்கு இவ்வழக்கம் சற்று கடினமாகவே இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மக்கள் பரபரப்பாக இயங்கி வரும் இக்காலத்தில் பால் முதல் பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே ஆர்டர் செய்த 5 நிமிடத்திற்குள் வீட்டிற்கே வந்துவிடுகிறது. இதேபோன்று அரசு தொடர்பான மின்சார கட்டணம் முதல் வீட்டுமனை தொடர்பான பட்டா சிட்டா என அனைத்துமே ஆன்லைனில் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும். அதன் வரிசையில் தற்போது குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளையும் ஆன்லைனில் சேர்க்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்திருக்கிறது. இதற்காக விண்ணப்பதாரர்கள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு விதிமுறைகளின்படி கட்டணம் செலுத்திய பின்னர் சம்பந்தப்பட்ட இடத்தில் களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் அல்லது கழிவுநீர் இணைப்பு வழங்கப்படும். மேலும் குடிநீர் கழிவுநீர் இணைப்பு விண்ணப்பத்துடன் சொத்து தொடர்பான வரி மதிப்பீட்டு நகலை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் அலுவலகங்களுக்கு நேரில் செல்வதை தவிர்த்து இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து இணைப்புகளை பெறலாம். விண்ணப்பம் தொடர்பான வழிமுறைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முழுமையான விவரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சென்னை குடிநீர் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட மண்டலங்களில் உட்கட்டமைப்பு பணிகளை சென்னை குடிநீர் வாரியம் நிறைவு செய்துள்ளதை தொடர்ந்து புதிய குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் கட்டண விவரங்களை வெளியிட்டுள்ளது. குடிநீர் கழிவுநீர் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் முறை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் சென்னை குடிநீர் வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கலாம். முகவரி https://wsc.chennaimetrowater.in. விண்ணப்பித்த பிறகு களப்பொறியாளர் நேரில் வந்து கள ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் 15 நாட்களுக்குள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு இணைப்புக்கான கட்டண விவரங்கள் இணைய வழியில் தெரிவிக்கப்படும். மேலும் கட்டணத்தையும் ஆன்லைன் மூலமாகவே செலுத்த வேண்டும். இதுவரை மணலி, மாதவரம், வளசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்களில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பாதாள சாக்கடை இணைப்பு திட்டம் சின்னசேக்காடு, போரூர், ராமாபுரம், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், காரம்பாக்கம், பாலவாக்கம், பெருங்குடி, கொட்டிவாக்கம், ஒக்கியம் துறைப்பாக்கம் மற்றும் உத்தண்டி ஆகிய மண்டலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. 500 சதுர அடி வரை உள்ள குடியிருப்புகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கு தலா 100 மட்டுமே கட்டணமாக செலுத்த வேண்டும் எனவும், 500 சதுர அடி முதல் 100 சதுர மீட்டர் வரை உள்ள குடியிருப்புகளுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கு தலா 5000 எனவும், 100 சதுர மீட்டர் முதல் 200 சதுர மீட்டர் வரை உள்ள ஒரு குடியிருப்பு கட்டமைப்புக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீருக்கு தலா ₹7500 வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் 200 சதுர மீட்டர் வரை கொண்ட ஒவ்வொரு குடியிருப்பும் ஒரு தனி அமைப்பாக கருதப்பட்டு குடிநீர் மற்றும் கழிவுநீருக்கு தலா ₹7,500 கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும், வணிக வளாகங்கள் கட்டடத்தின் வகை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் எனவும், ஒரு இடியுவுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீருக்கு தலா 7,500 கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது. உள்கட்டமைப்பு

0: மேம்பாட்டு கட்டணம், தரைதளத்துடன் இரண்டு தளங்கள் மற்றும் அதற்கு மேலுள்ள கட்டிடங்கள், 6 குடியிருப்புகளுக்கு மேலுள்ள கட்டிடங்கள் மற்றும் 300 சதுர மீட்டருக்கு மேல் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகங்களுக்கு சதுர மீட்டருக்கு ₹319 வீதம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் தெரிவித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது.
1: சென்னையில் குடிநீர், கழிவுநீர் இணைப்புகள் ஆன்லைனில் மட்டுமே. எழுதியவர் எம். உத்ரா, வாசித்தவர் விஜய்.

0: ரித்தம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடிய பாடல் கேட்டோம். இனி
1: நம்மை சுற்றி

0: சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட சந்திரனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்று அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. நமது நாட்டின் மிக மிக முக்கியமான நாள் மகாத்மா காந்தி தேசப்பிதா அவர்களின் பிறந்த தினம். இந்நாள் மட்டுமல்ல, என்னாலும் நினைவில் இருக்க வேண்டியவர் காந்தியடிகள். எஃகு போன்ற நெஞ்சுறுதி, அனைவரையும் அரவணைக்கும் அன்பு மனம், சத்தியம், அஹிம்சை, அமைதி, சமூக நீதி ஆகிய தத்துவங்களின் மொத்த உருவம். மனித உருவில் இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு புனித ஆத்மா அவர்தான் அண்ணல் காந்தியடிகள். நாம அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறோம். ஆப்பிரிக்க மக்கள் சமூக நீதிக்கான போராளி அவர் என்கிறார்கள். ஆங்கிலேயர்களை நேசிக்கிறேன், ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியை வெறுக்கிறேன் என்று அறிவித்த அண்ணலை ஆங்கிலேயர்களும் நேசித்தார்கள். இந்திய மக்கள் அவரை மகாத்மா என போற்றினார்கள். இப்படி ஒரு மனிதர் சதையோடும் இரத்தத்தோடும் இந்திய மண்ணில் பிறந்து வாழ்ந்தார் என்பதை உலகம் நம்ப மறுக்கும் என்றார் ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். சந்திரனையா, நமது வாழ்நாளில் நாம் மகாத்மாவை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவரை பற்றியும் அவரது கொள்கை கோட்பாடு போன்றவற்றை அறிந்து தெரிந்து நமது சந்ததியினருக்கு நாமும் சொல்லணும். உலகம் கண்ட அசலான சிந்தனையாளர்களில் ஒருவர் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். இந்தியர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொண்டவர், வாழ்க்கை நிலையை உணர்ந்து கொண்டவர். இந்த உலகம் கடந்த 20 எதிரும் புதிருமான மிக முக்கியமான இரு வரலாறுகளை விட்டு சென்றுள்ளது. அவற்றில் ஒன்று வன்செயல் வெறியாட்டம், மற்றொன்று அமைதி போராட்டம். ஜெர்மனியின் ஹிட்லர் துப்பாக்கியை தூக்கி பல நாடுகளையும் நசுக்கி யூதர்களை ஒழித்து இரத்த கிளறியை அரங்கேற்றியதன் விளைவாக இந்த உலகம் பேரழிவு போரை சந்தித்தது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் அமைதி, அஹிம்சை, சத்தியத்தை காந்தியடிகள் கையில் எடுத்ததால் காலனித்துவம் ஒழிந்து ஒரு புதிய சுதந்திர உலகம் உதயமானது. இந்த இருவேறு வரலாறுகளையும் கண்ட உலகம் இன்று காந்தியை போற்றுகிறது, ஹிட்லரை தூற்றுகிறது. பந்து போன்றதுதான், பந்தை எப்படி அடிக்கிறோமோ சுவரில் பட்டு அதே வேகத்தில் திரும்ப வரும். அப்படித்தான் எல்லாமே. லீடர் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் தந்தவர், அதாவது மக்களை வழி நடத்துபவர், இவர் இப்படி நினைப்பாரோ, அவர் அப்படி எண்ணிக்கொள்வாரோ என்றெல்லாம் தன் கருத்துக்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப திருத்தி கொண்டவர், மாற்றிக்கொண்டவர் அல்ல காந்தியடிகள். தேச நலன், மக்கள் நலன் ஆகியவற்றை மட்டுமே மனதில் வைத்து துணிச்சலாக பேசியவர். எல்லா பிரச்சனைகளுக்கும் சாத்வீகமான அமைதியான முறையில் தீர்வு காண முடியும் என்பது அவரது எண்ணம். அதில் வெற்றியும் பெற்றார். இன்று அவரது பிறந்த நாள். இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் அவர் மக்கள் மனதில், நம் மனதில் இருக்கிறார் என்றால் அவரது செயல்பாடுகள் தான் இதற்கு காரணம். சந்திரனையா, மகாத்மாவின் கருத்துக்கள் காலாவதி ஆகிவிட்டன என்ற பேச்சுக்கே இடமில்லை. எப்படி வள்ளுவரது திருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிறதோ அப்படித்தான் காந்தியடிகள் முன்வைத்த அணுகுமுறைகள் சாகாவரம் பெற்றவை. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தியடிகள் தான் பேசிய ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் சுத்தத்தை கடைபிடித்தால் கிராமம் சுத்தமாக இருக்கும். தன்னளவில் சுத்தம் என்பது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, திறந்த வெளியில் மல ஜலம் கழிக்காமல் இருப்பது, வீட்டில் கழிப்பறைகளை சுத்தமாக பராமரிப்பது, சுகாதாரமற்று இருப்பதுதான் பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்று எங்கும் வலியுறுத்தினார். அரசியலில் தன்னாட்சி பெறுவதை விட சுகாதார தன்னிறைவுதான் மிக முக்கியம்னு குறிப்பிட்டவர் காந்தியடிகள். அப்பவே என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை, பார்வை! அப்பப்பா, மகாத்மா காந்தியடிகள் வாழ்ந்த வளர்ந்த நாட்டைச் சேர்ந்தவர் நாம் என்பதில் பெருமை கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேரம் 8
3: ஆகாஷ்வாணி. வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.

0: はい。
1: என் வாழ்வே எனது செய்தி என்று முழங்கிய அண்ணல் காந்தியடிகள் இந்திய விடுதலைப் போரின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக ஆயுள் முழுவதும் அயராது பாடுபட்ட உன்னத மா மனிதரும் ஆவார். அஹிம்சை, சத்தியாகிரகம் ஆகிய இரு வலிமையான ஆயுதங்களை கொண்டு அறவழியில் உலகின் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் காந்தி அவர்கள், காந்தியடிகள். 1869 அக்டோபர் 2 குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்தார். லண்டனில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட பல்வேறு இன வெறி கொடுமைகள் மானுட விடுதலையை நோக்கிய அவரது பயணத்திற்கு ஆழமாக வித்திட்டன. மகாத்மா காந்தியின் சிந்தனையில் வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, ஒடுக்குமுறை, தனி மனித சுயமரியாதை, அஹிம்சை மற்றும் சமூக நீதி ஆகியவை ஒன்றோடொன்று நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தன. இந்தியாவின் அரசியல் விடுதலை என்பது ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல என்று காந்தியடிகள் கருதினார். கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வறுமையிலும் சமூக பாகுபாட்டிலும் ஒடுக்குமுறையிலும் வாழும் நிலையில் கிடைக்கும் சுதந்திரமானது முழுமையான சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதே அவரது அடிப்படை கருத்தாக இருந்தது. அதனால் காந்தியடிகள் சுயராஜ்யம் என்ற கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி சமூகத்தின் மிகவும் பின்தங்கியவர்களும் கண்ணியத்துடன் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. மகாத்மா எளிமையின் மறு வடிவமாக வாழ்ந்தவர். காந்தியின் எளிமை என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சமூகத்தின் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்வதே அவரது எளிமையின் அடிப்படை. காந்தியின் செருப்பு குறித்து உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று கதையும் உண்டு. ஒருமுறை காந்திஜி வேகமாக நகரும் ரயிலில் ஏறும்போது அவருடைய ஒரு காலணி தற்செயலாக தண்டவாளத்தில் விழுந்துவிட்டது. ரயிலை நிறுத்த முடியாத சூழலில் காந்திஜி உடனே தனது மற்றொரு காலணியையும் கழற்றி அந்த முதல் செருப்பு விழுந்த இடத்திற்கு அருகிலேயே எறிந்தார். இதை கண்டு வியந்த அவரது சீடர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபோது, யாராவது ஒரு ஏழைக்கு இந்த செருப்பு கிடைத்தால் ஒரு செருப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாதல்லவா, இரண்டு செருப்புகளும் ஒன்றாக கிடைத்தால் அவனுக்கு அது முழுமையாக பயன்படும் அல்லவா என்று பதிலளித்தார். இது காந்தியின் கருணை உள்ளத்திற்கும் எளிய மக்கள் மீதான அன்பிற்கும் உதாரணமாகும். காந்தி அவர்கள் தாலிஸ்மன், அதாவது தாயத்து என்ற கொள்கை, நான் எடுக்கப் போகும் இந்த முடிவு சமூகத்தின் மிகவும் ஏழையான மற்றும் மிகவும் பலவீனமான மனிதனின் வாழ்க்கைக்கு உண்மையில் பதிலளிக்குமா என்ற அடிப்படையில் பிறந்தது. இந்த கேள்வி காந்தியின் பார்வையில் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கான அளவுகோல் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மனித நேயத்தையும் அதன் முன்னேற்றத்தையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோலும் ஆகும். உண்மையான முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட அல்லது உயர் அடுக்கினரின் ஆதாயத்தை கொண்டு அளவிடப்படுவதில்லை. மாறாக சமூகத்தில் உள்ள ஏழ்மையான மற்றும் மிகவும் பின்தங்கிய நபரை ஒரு செயல் எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதை கொண்டே அளவிடப்படுகிறது. சுய ஆட்சி, இது அன்றாட தேர்வுகளை விளிம்பு நிலை மக்களின் பரந்த சுதந்திரம் மற்றும் அதிகாரம் அளித்தலுடன் இணைக்கிறது. மனிதனின் மானம், ஒழுக்கம், கல்வி, குடிப்பிறப்பு அனைத்தையும் பசி என்பது அழித்துவிடும் என்கிறது மணிமேகலை காப்பியம். வறுமை என்பது ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, அது மனிதனால் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. அதை களைந்து மனித உரிமைகளை பாதுகாப்பது தொண்டு அல்ல, அது நம் அடிப்படை கடமை என்கிறார் நெல்சன் மண்டேலா. வறியவர்க்கு உணவு அளிப்பதே முதன்மையான அறம் என்று உயரிய கருத்தை உலகம் முழுவதும் தோன்றிய தலைவர்களும் இலக்கியங்களும் வலியுறுத்தியுள்ளதை காண முடிகிறது. காந்தி அவர்கள் வறுமையை வெறுமனே ஒரு தனி மனிதனின் தோல்வியாக கருதவில்லை. ஒருவர் தன்னுடைய விருப்பத்தால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது வேறு, சூழ்நிலைகளால் வறுமைக்கு தள்ளப்படுவது வேறு என்று அவர் வேறுபடுத்தி பார்த்தார். எனவே ஏழைகளை வெறுமனே இரக்கத்திற்குரியவர்களாக பார்ப்பதை விட அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான சமூக சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தியின் அடிப்படை கருத்தாக இருந்தது. அவரை பொறுத்தவரை ஏழைகளுக்கு உதவுவது என்பது வெறும் தானம் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பையும் சமூகத்தில் சமமாக பங்கேற்கும் உரிமையையும் சுய மரியாதையுடன் வாழும் சூழ்நிலையையும் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். செல்வம் சிலரிடம் மட்டுமே குவிந்து கிடப்பதையும் பெரும்பான்மையான மக்கள் வறுமையில் வாழ்வதையும் காந்தியடிகள் கவலையுடன் பார்த்தார். அவருடைய பொருளாதார சமத்துவம் என்ற கருத்து செல்வத்தின் அளவுக்கு மீறிய குவிப்பை குறைப்பதோடு ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அரசியல் சுதந்திரம் கிடைத்தாலும் சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தொடர்ந்தால் அந்த

0: சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது என்று கருதினார். வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க விரும்பும் ஒரு சமூகம் கடுமையான பொருளாதார அநீதியையும் புறக்கணிக்க முடியாது என்பது காந்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். காந்தியின் பொருளாதார சிந்தனையில் முக்கியமாக இடம்பெறுவது அறங்காவலர் கோட்பாடு என்பதாகும். இந்த கோட்பாட்டின்படி செல்வந்தர்கள் தங்களிடம் உள்ள செல்வத்தை முழுமையாக தனிப்பட்ட உரிமையாக மட்டும் கருதாமல் சமூகத்தின் நலனுக்கான ஒரு பொறுப்பாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான இந்த கோட்பாடு காந்தியின் சிந்தனையில் பிறந்தது. அதாவது, ஒருவர் தனது தேவைக்கேற்ப கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானதை பெற்றிருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட செல்வம் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வுடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், செல்வந்தர்களுக்கு எதிரான வெறுப்பையோ வன்முறையையோ காந்தி அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு பதிலாக செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் அறங்காவலர்களாக இருந்து அதை சமூக நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். காந்திக்கு சுயராஜ்யம் என்பது வெறுமனே ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்தியர்கள் தங்களையே ஆட்சி செய்வது மட்டுமல்லாமல் சமூகத்தின் மிகவும் எளிய மற்றும் பின்தங்கிய மனிதனும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது சுயராஜ்ய கருத்தின் அடிப்படை. எனவே ஒரு நாட்டின் சுதந்திரம் அதன் ஆட்சியாளர்களின் மாற்றத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாது, அந்த நாட்டின் கடைசி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அது அளவிடப்பட வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதை வெறும் தொண்டு அல்லது தர்மம் என்ற அளவில் பார்க்கவில்லை. கிராம முன்னேற்றம், கல்வி, சுகாதாரம், தூய்மை, தொழில், சுயசார்பு மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற துறைகளில் மக்களையே பங்கேற்க செய்வதன் மூலம் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் ஏழைகள் வெறும் உதவி பெறுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகத்தை உருவாக்குவதில் செயல்படும் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணம் அவரது சிந்தனையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்பட்ட ஒன்றாகும். காந்தியின் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை பற்றிய சிந்தனையை அவரது அகிம்சை கொள்கையிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய காந்தியின் சிந்தனையை நான்கு முக்கிய கருத்துக்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியம், சமத்துவம், பொறுப்பு, சுயராஜ்யம். ஏழைகள் வெறும் இரக்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சமூக மாற்றத்தின் முக்கியமான காரணிகளும் ஆவார்கள். அதேபோல் செல்வந்தர்கள் வெறும் தானம் வழங்குபவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் தங்களுடைய செல்வத்திற்கும் சமூகத்திற்கும் இடையேயான பொறுப்பை உணர வேண்டும் என்பதே காந்தியின் கருத்து. காந்தியடிகள் சிந்தனைகளை வரலாற்று சூழலில் வைத்து விமர்சன ரீதியாகவும் பல்வேறு கோணங்களிலும் விவாதிப்பதும் படிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மகாத்மா பற்றிய மகாகவியின் புகழாஞ்சலியோடு இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க.
1: வறியவர்களின் துயர் துடைத்த காந்தி மகான். மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஒலித்த பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக விபா சர்மா பாடியது. கேட்கலாம் ஜெய்பீம் திரைப்படத்திற்காக வைக்கும் விஜயலட்சுமி பாடிய பாடல்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on the birth anniversary today. Special Gram Sabhas to be convened across the country on the occasion of Gandhi Jayanti. Civil Aviation Ministry initiates series of reforms to make aviation secure.

கண்ணுக்குள் நிலவு இந்த படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்காக கார்த்திக் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:44. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்து பாண்டிய நாடு படத்திலிருந்து சூரத் சந்தோஷ் பாடியிருக்கும் பாடல்.

நிறைவு பெற்றது திரைகானம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கட்ராம ஐயர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:32 50 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். தொடர்ந்து கோரின வரமு, ராமப்ரியா ராகத்தில் அமைந்த பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை ரூபகதாளம்.

அரங்கின் இசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

ஒரு ஓடை நதியாகிறது படத்திற்காக ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருந்த பாடல். நேரம் 10:34:50. சென்னை வானொலியில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முத்துச் சிதறல்.

0: கே ஜே யேசுதாஸ் ஜென்சி குரல்களில் ஒலித்தது டிக் டிக் டிக் பட பாடல்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: நேரம் 10:41. முத்துச்சிதறல் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி.

வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக ஒலித்தது எஸ் ஜானகி, டி எஸ் ராகவேந்திரா பாடியிருந்த பாடல். ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் தரும் நிறைவு பாடல் எனக்குள் ஒருவன் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ளது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: முதலில் ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் எமது காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, கடந்த மாதம் 18ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை தற்போது கேட்கலாம். அமுத சிறப்பு அப்படின்ற அச்சய பாத்திரம் மணிமேகலைக்கு எப்படி கிடைச்சது, அதோட தனித்துவம் என்ன?
3: உங்களுக்கு ஆபுத்திரன் கதை தெரியும். இப்போ ஆபுத்திரன் என்பவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையாயிட்டு வெளியே வந்துடுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறனால பிரச்சனையாயிரும். அவன் வந்துட்டுனா ஒரு கோயில் வாசலில் வந்து உட்காந்துருப்பான். அங்கே போய் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கோயில் வாசலில் நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாங்க முதியோர்கள்லாம் இருப்பாங்க. இவன் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய உணவை வந்து முதியோர்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குறதா என்னுடைய வழக்கமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆயிரும்னா, ஆபுத்திரன்ட்ட போனாவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாயும். நைட்டு பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ ஊர்லேருந்து எல்லாம் வருவாங்க, வந்து ஆபுத்திரனை எழுப்பி சாப்பாடு கொடுணுவாங்க. அது பார்த்தா இடுப்பு வயது தண்ணி வந்து வழிஞ்சிரும், அப்போ எங்கேயுமே சாப்பாடே இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அழுவான். வாழ்க்கையில் வந்து ஒரு சாப்பாடு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்டே சாமின்னு சொல்லி அந்த கோயில் வாசலில் இருக்கணும். அந்த கோயிலில் கூட சிந்தா தேவி அப்படின்ற அந்த தேவி வெளியே வந்து, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லி, அதுதான் வந்து முதல் முதல்ல இந்த அச்சய பாத்திரத்தை ஆபுத்திரன்ட்ட கொடுக்கும். அது மூலயமா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க ஒரு சூப்பராக ஒரு மேட்டர் பண்ணிப்பாங்க. இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் என்னன்னா, நல்ல விஷயம் கீழே நடந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி அவருடைய வெள்ளை கம்பளம் வந்து ஆடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இப்போ இவன் நல்லது செய்கிறான், உலக மக்கள்

0: பயங்கர பசி இல்லாமல் இருக்காங்கன்னே அவர் என்ன செய்வார், கிளம்பி இங்கே வருவார். வந்துட்டு, தம்பி இது மாதிரி சூப்பராக இருக்கடா, என்ன ஆசைப்பட்றேன், நான் உனக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்றேன், இவ்வளோ நன்மை செஞ்சவங்களுக்குள்ள என்ன வேணும் கேளுன்னு சொன்னோன்னே, எப்பயுமே நமக்கு இருக்கும்ல யாருக்கா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட நம்மளுக்குள்ள ஒரு செருக்கு வந்துடும்ல, நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு பொண்டாட்டிகளுக்கு வாங்கி கொடுத்தாவே நமக்கு ஒரு பயங்கர ஒரு மனசில் செருக்கு இருக்கும், நான் போகிற சோறு தின்ற நான் தான் உழைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி செருக்கு வந்து அவனுக்கு வந்துடும் ஆபத்தில். எனக்கு அப்போ அவன் நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிடும் இந்திரனை பார்த்து, நீ என்ன பெரிய இது, இந்திர லோகத்தை என்ன பெருசாக இருக்குது, இங்கே இது மாதிரி இருக்கா, இங்கே இருக்குது, கம்பேர் பண்ணி நக்கலாக பேசினோன்னே அவர் கடுப்பாயிட்டு, ஓ நீ இவ்வளோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் மாதம் மும்மாறி புளிகிற மாதிரி மழை பெரிய வச்சு பசின்ற ஒன்று இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ இவன்ட்டு இருக்க அமுத சொல்வி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதை எடுத்து எங்கே போகலான்றப்போ கடல்லேருந்து ஒரு கேங் இறங்குறோம், கப்பலில் தமிழர்கள் எவ்வளோ வியாபாரம் செஞ்சாங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற டீட்டெயிலாம் நிறையா இருக்கும். இவன் கப்பலில் ஏறி போவான், கப்பலில் போயிட்டே இருப்பாங்க. போகும்பொழுது மணிப்பளவு தீவுன்னு ஒரு தீவு வரும், அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிற போகிறப்ப இவன் உள்ளே இறங்கி அந்த தீவு எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இவங்க கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே வேணுமோ அங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலமை, இங்கேயும் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸை எடுத்து அந்த கோமுகி பொய்கைன்னு சொல்லுவாங்க, அந்த பொய்கையில் வந்து வேண்டி, இது எனக்கு யூஸ்லெஸ் ஆச்சு, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உன்ட்ட வந்தால் நீ எடுத்து கொடுன்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு அங்கே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் தான் அந்த பாத்திரம் கிடைக்கும். இப்போ இந்த ஹீரோயின் தேர்ந்தெடுக்கப்பட்டு மணிமேகலா தெய்வம் மூலியமாக இங்கே வந்து இங்கே தீப திலகை வந்தோன்னா தீப திலகை தான் கூட்டிகிட்டு போய் நீ போய் நின்னவொடனே, இப்போ பாகுபலி படத்தில் ஒரு அப்படியே பாக்ஸ் அப்படியே கை குழந்தை அப்படியே வரும்ல, அதே மாதிரி அந்த பாத்திரம் அப்படியே தானாக மேலே வரும். அதை வச்சு அவர் நிறைய நன்மைகள் செய்வாள்.
1: அருமையாக சொன்னீங்க. இந்த அமுத சுரபியில் முதல் முதல்ல பிச்சையிடும் பாக்கியத்தை பெற்ற ஆதிரை அப்படின்றவங்க யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஒரு காப்பியம் அப்படின்றது 30 எபிசோடு, முன்னாடியே பேசினோம், 30 எபிசோடுக்கு ஒருத்தர் வாழ்க்கையை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன தான் நிறைய அறக்கருத்துக்கள் சொன்னாலும் அது சென்று சேராதுன்றதுக்காக இவர் என்ன பண்ணிப்பார், ஒரு சீத்தரை சாத்தன் ரொம்ப அற்புதம் வந்து நிறைய கிளை கதைகள் சொல்லிட்டு இருப்பார். இப்போ நம்ம பேசினதே பார்த்தீங்கன்னா காஞ்சனன், வயந்தமாலை, தீபதிலகை, மணிமேகலா தெய்வம், எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கணும், மது அருந்தக்கூடாது, ஏதோ ஒன்று ஒரு அறக்கருத்துக்கள் இருக்கணும், அறம்பொருள் இன்பம் இல்லாமல் எந்த இலக்கியங்கள் பண்ணால் அது காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்காந்து ரெண்டு பேர் இந்த மணிமேகலையை பேசிக்கிட்டு இருக்கோம், அது காரணம் மிக முக்கியமான ஒன்றுக்கான அறம் சார்ந்த ஒரு விஷயங்களால் தான். அப்போ மனித குலத்திற்கு எப்பயுமே அறம் என்பது தேவைப்படுன்றக்காக, தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளுக்காக அதை சொல்வதற்கு வேறு வேறு குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலிமா பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் நிறைய கேரக்டர்ஸாக அற்புதமாக படைச்சிருப்பார். அந்த அடிப்படையில் இப்போ பாத்திரம் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரம் கிடைச்சதை யார் வந்து முதல்ல சாப்பாடு போட்டுட்டு எடுத்தால் தான் சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்த பாத்திரத்தில் யார் சோறு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது, இப்போ எல்லாமே யார் யாருன்னு கேட்குறப்ப தான் காயசண்டிக்கு தான் சொல்லுவாள் ஆதிரை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா, ஆதிரையும் அவனுடைய கணவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஆதிரை வந்து கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கோவலன் மாதிரியே இருக்கும், கப்பல்லாம் வச்சுருப்பான், அதுக்கப்புறம் காசுலாம் இழந்துருவான். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து என் கப்பல் போகுது, நீ வந்து வேணா போறியா அவங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பான், நான் போகிறேன் அப்படின்வான். அவன் பேர் சாதுவன். அப்போ சாதுவனுக்கு எல்லா மொழிகளுமே தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க, கப்பலில் போகிறானுங்க. இப்போ நீங்கள் தான் சாதுவனா, நீங்கள் என்ன பண்ணீங்க, கப்பலில் வந்து அதுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க, வேற ஒருத்தருடைய பிஸ்னஸ்ஸு, அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அதை நடுவில் வந்து கப்பல் கவுந்துடும். கவிழ்ந்தவுடனே எல்லாமே வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்தவுடனே சாதுவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி கொஞ்சம் கடலில் கப்பலில் கொஞ்சம் பெரிய ஆளுனால அவன் என்ன பண்ணுவான், கரையில் ஒதுங்கிடுவான். கரையில் ஒதுங்கினா அங்கே நாகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீவில் உள்ள மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு கேங் அங்கே இருக்கும், அவங்க வந்து இவனை தூக்கிட்டு போவான். இவனை முழுப்பாட்டினானே வேஞ்சோன்னே பார்த்து நாகர்கள் பாஷையவன் பேசுவான். அப்போ ஒரு மனிதனுக்கு நிறைய மொழிகள் தெரியணுன்றது ஒரு லீடாக கூட இருக்கும். மொழி வந்து உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை உன் உயிரையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அங்கே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தலைவர் வந்து பயங்கரம் போதையாக இருக்கும். அவன் போயிட்டு, யாரா நீ, எப்புறம் எங்கள் பாஷை பேசலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னானே, சரிடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏதோ வேற ஒரு கிரகத்துலேருந்து வந்த நீ எங்கள் மொழி பேசுகிற, உனக்கு வந்து எவ்வளோ பொண்ணுங்க வேணும், எவ்வளோ மதுபானங்கள் வேணும், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து என் கெஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னானே, போதையால் வரக்கூடிய இன்னல்களையும் தீங்குகளையும் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், டே புதுசாக இருக்குது, நீ என்ன என்னென்ன சொல்கிற, இது எப்படி அப்படின்னு அது பெரிய பயங்கரமாக டிஸ்கஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போதை பொருளால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லணும், எங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசணுன்னா அந்த பாட்டு படிச்சுட்டு பண்ணியும் சூப்பராக பேசிடலாம். பெண்களால் வரக்கூடியது தப்பான விஷயங்கள் என்ன வரும்னு சொன்னால் அந்த பாட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் பேசிடலாம். அப்படி ரெண்டு பேர் டிஸ்கஷனையும் காட்டியிருப்பார். காட்டி முடிச்சா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் தரேன், நீ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கப்பலில் ஏற்றி விடுவானுங்க. கட் பண்ணால் இந்த ஊரில் வந்து பார்த்தா இது மாதிரி கப்பலில் போனவெல்லாம் செத்துட்டானுங்க, யாருமே உயிர் தப்பிக்கலை, எல்லா பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறுங்க அப்படின்றாங்க. அப்போ உடன்கட்டை ஏறும்பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோடனே அப்போ மேலே வந்து அசதரியமாக ஒரு குரல் வந்து, உன் புருஷன் சாகலை, நீ கிளம்பி வெளியே வா, என் நந்தன் கதையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி நந்தன் கதை மாதிரி வெளியே வானே, நந்தன் எப்படி வெளியே வராரோ அதே மாதிரி இவன் குளிக்க போய் பாத்ரூம் பூலில் போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவான். நெருப்பு அவளை ஒன்றுமே அண்டியிருக்காது தீண்டிருக்காது. அப்போ இவ தான் கரெக்டான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட தான் முதல்ல போய் பிச்சை எடுக்க அந்த உணவு கேட்குறக்காக அவங்க போயிருப்பாங்க. அது இப்படின்னு சொல்லி ஒரு ஆதி

0: கேரக்டர், அது புருஷன், உணவு, போதையால் வாழ்க்கையை இழந்து செல்வத்தை இழந்த ஒருத்தன் மறுபடியும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம தலைவர் அழகாக படிச்சிருப்பார்.
1: அருமையாக சொன்னீங்க ஆதிரை கதாபாத்திரம் பற்றி. இந்த காப்பியத்தில் அரமணப்படுவது யாதன கேட்பின், மறவாது இது கேள் மண்ணுயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அறம் எனப்படுவது பசியை நீக்கிறதான் தான் இந்த பாட்டோடைய ஒட்டுமொத்த பொருள். ஆனால் அறம் எனப்படுவது யாதன்னு கேட்டேன்னா, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது தான் உலகத்திலே மிகச்சிறந்த அறம் என்பதா காப்பியத்தோட முழு பொருளும் இந்த பாடலில் முழு பொருளும்.
1: அதாவது அறமெனப்படுவது யாதனை கேட்பின், மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.
0: உண்டினா உணவு, உணவு கொடுத்தவன் தான் உயிர்
1: கொடுத்தவன்.
0: மணிமேகலை முன்ஜென்மத்து கதை சொல்றாங்கல்ல, உதயகுமார் ராஜாவா இருப்பான், இவங்க வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்டன்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு எவனா வர சத்தம் கேட்டவனே இவன் கடுப்பாயிருவான். இங்க எவனா வந்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி கோவமா, யாரா நீ, ஏன் நான் இங்க வந்தேன்னு கேட்கும் பொழுது இவன் சொல்லுவா, இல்ல இல்ல நீ அவரை கோவப்படாத, அவரை பார்த்தா ஒரு துறவி மாதிரி இருக்காரு, நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு, ஐயா உங்களை பார்த்தா பசியாக இருக்க மாதிரி இருக்கு, சாப்பாடும் தண்ணி தரேன், நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொன்னால் சரின்னு ஒரு கொடுத்துருவார். கொஞ்ச நாளில் வந்து இதே மாதிரி ஒருத்தர் இருக்கப்போ பாம்பு குத்தி உதயகுமாரன் இறந்துடுறான். உதயகுமாரன் இறந்த பிறகு இவன் சாகுபுற அந்த ஜென்மத்தோடைய பலன் போகுதா, அங்கே போய் அவன் இறக்குறப்போ ஒரு மேட்டர் சொல்லுவாள் சார், என்னென்னா நான் சாகுறப்ப ஒருத்தனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தது மட்டும் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் இந்த ஜென்மத்தை நான் எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறேன். நான் என் பையன் கூட சொல்லியிருந்தேன், சாப்பாடு வந்து யாருக்காக தான் கொடுத்துட்றா, நம்ம என்ன நன்மை செஞ்சோன்னு யோசிக்கிறதுக்குலாம் செத்துருவோம். இப்போ நீ யோசிக்கிறப்ப யாருக்கெல்லாம் சோறு கொடுத்து நினச்சேனாவோ அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ பாவம் செய்யணும், எவ்வளோ நன்மை செய்யணும், எதுவுமே ஞாபகத்துக்கு வரப்ப சாகும் பொழுது நினைக்கிற மாதிரி ஒன்று செய்கிறதா சார் அறம்ன்றாம் சார். அது என்னன்னா உணவு கொடுக்குறதும் நம்மளால் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில பழக்கம்னு ஒன்று இருக்கலாம், அந்த பழக்கங்கள் வந்து இது பண்ண முடியாது. அறம் என்பது என்னென்னா மண் உயிருக்கு எல்லாம்ன்றான், மனுஷனுக்குன்னு சொல்ல, மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கு எல்லாம் உண்டி கொடுக்கறதான் உயிர் கொடுக்கும். திருமந்தத்தில் ஒன்று இருக்கும், யாவருக்கும் முடிவது யாவருக்கும் முடிவது, அவர் நாள் தான் எழுதுவார். அதில் வந்து ஒருத்தர் நல்லா பேசுறது, ஆறுதலாக இது பண்ணுறது அப்படின்னு, எல்லோராலும் முடியுது ஒரு கை உணவு தானே அப்படின்னு, பசுக்கு வந்து ரெண்டு கீரை கொடு, எறும்புக்கு நாலு சோறு வை, இதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். இப்போ மண் உயிருக்கெல்லாம் உணவு கொடுக்குவார் மட்டும்தான் சார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறம்ன்றதை ஒத்த வரையில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒத்த வரையை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே எப்போ நம்ம சாவோன்னு தெரியாது. சரி சரி நம்ம 60 வயசு ஆகும், அப்போ செஞ்சுக்கலாம் சோறு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்போ வேணால் வரும். அப்போ நீ எப்போ வேணாலும் யாருக்கேனும் செஞ்சுக்கிட்டே இருந்ததா இந்த பாட்டோடைய பொருள்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு கோட்பாடு சிறை கூட்டத்தை அறக்கூட்டமாக மாற்றுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கான்செப்ட் என்னென்னா சாப்பாடு போடுறதாம். இப்போ அந்த சிறை கோட்டம் முழுக்கமே தவறு செய்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பசின்ற ஒரு பிணியில் தான் இருப்பாங்க. காஞ்சனன் இருக்கான தலைவெட்டினாக்கா இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுனா இவ தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கும். ஒத்த பாத்திரத்தை வச்சு ஒத்த பொம்பளை போய் எல்லாத்துக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இவன் நேராக போய் ராஜா சொல்கிறாங்க, ராஜா இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நீ தீர்த்துட்ட, இவங்களுக்கு சாப்பாடு போகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஃபண்டு இதாகிட்டு இருக்கு, அதனால் இது நீ வந்து இதை சரி பண்ணிட்ட, நீ ஏதாவது கேளு நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்றப்ப அவ சொல்லுவா, இந்த சிறை கோட்டமாக நீ வைக்காதீங்க, அறக்கோட்டமாக மாற்றுங்க, ஒழுக்கமாக மாற்றுங்க, பசியை கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து உருவாக்குறதுக்கான பள்ளிச்சாலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையுடைய ஒன்லைனே. அதான் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக ஆகு. சிறையில் யாருக்கா, பசியில் உள்ளவங்க இருக்கா, பசியில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: காப்பியில் பெண்களின் கற்புநெறி பற்றி மற்றும் சுதந்திரம் பற்றி எவ்வாறு பேசப்படுகிறது?
1: இப்போ கற்புநெறின்றது நமக்கு ரெண்டாவது கான்செப்டாக இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம், பெண் சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா கற்பு ஆண்களுக்கு தான் இருக்கா, பெண்களுக்கு தான் ஒரு பெரிய இருக்கும். தொல்காப்பு என்ன சொல்வார்னா, கற்பனைப்படுவது கர்ணமோடு புறநுதல் அப்படின்னு கற்பியில் சொல்வது. என்னென்னா கர்ணம்னா காரணத்தோடு தான் இருக்க தான் கற்பு. என்னென்னா இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, கொண்டு வருவான்றக்காக வீட்டில் போடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மை தான் அதை வந்து அவர் சொல்கிறார். கற்பனைப்படுவது கர்ணமோடு புணர்தல் அப்படின்னு வார். ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணுறது தான் கற்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு எது அழகு, அவருடைய முகம், மூக்கு, அழகு, எஜுகேஷனு, டாக்டராக இருக்கா, அப்படிலாம் இல்லையா. தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு பொண்ணு மாறினா அதுதான் அழகுன்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நம்ம இப்படி நிற்காது, இங்கே நிற்காது, அங்கே நிற்காத, இந்த பையன் பேசாத, அந்த பையன், கோயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் சார். பசங்கள் நாலு பேர்கிட்ட பேசுறது கொள்றாங்கல்ல, அது மூலியமாக ஒரு பெரிய ஓப்பன் ஆயிரும். பொண்ணை வந்து ஆண்கள்லாமே பயமுறுத்தி வச்சா அது எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து பெண் அடிமைத்தனத்தை முழுக்க வந்து இவர் வந்து அவ வாழ்க்கையை அவ சூஸ் பண்ணுறோம். மெயின் காரணமே பெண் சுதந்திரம் தான். என் வாழ்க்கை எனக்கு, நீ பாரம்பரியமாக நான் ராஜா பரம்பரை, இவங்க பின்னாடி வந்தாங்கன்னா இல்லாமல் இவங்க ஒரு ஆடல் மகளிர் பரத்தை அப்படின்ற மாதிரியான சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணு. நீ என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் போறான் ரெண்டாம் நூற்றாண்டிலே போனால் தான் தமிழ் சமூகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். லவ் பண்ணால் அப்பங்காரன் வெட்டுறான், லவ் பண்ணாட்டி ஓகே சொல்லணும் அவன் ஆசிரியர் ஊற்றுறான், ஓகே சொன்னால் இவன் ஜாதி மதத்தை வச்சு இவனுக்கு வந்து ரோட்டில் வச்சு விட்டுறானுங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு பெண்கள் கேட்குற மாதிரி ஒரு காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காதலை மறுப்பதற்கும் பெண்ணுக்கு மிக உரிமை இருக்குன்றதை அந்த கதையில் உதயகுமாரின் கேரக்டர் மூலயமா அவர் சொல்வார். உதயகுமாரின் காதலை வந்து அவளுக்கு பிடிக்கும், ஆனால் ஏன் வேலை அது கிடையாது. இல்லை இங்கே வந்து என்னோடய பர்பஸ் என்ன, நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பசியை திங்கிறதா இந்த ஜென்மத்தோட வேலை. இங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணி என்ன பிள்ளைய பார்க்கறது என்னோட இதில் இருக்கா. உதயகுமாரின் காதலை மறுக்கிறாள், திருமணத்தை அவள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நானே ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா என் பொண்ணை திருமணம் வேணாம் நான் சொல்லவே முடியாது. சந்ததிக்கு அழகு வந்தி செய்யாமன்றாங்க அவையார். சந்ததிக்கு அழகுனாதுன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கு போகிறதுனா இவன் வேணான்றா எனக்கு போப்பா என் வேலை அது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே என்னன்னா திருமணத்தை எதுக்குறா, காதலனை வேறான்னு சொல்கிறா, துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான். என் வாழ்க்கை எனக்கு நான் என்ன ஆகுன்றதை ஒரு அற்புதமாக இந்த காப்பியத்து மூலியம் பேசுகிறார். சமூக பெண்ணை ஈடுபடுறான், எல்லாத்துக்கும் சோறு போடணும், நீ போய் மக்களை போய் சமூகத்தில் போய் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் மிகப்பெரிய ஒரு சமூக பணின்னு அவங்க இது பண்ணுறாங்க. தன் வாழ்க்கையோட நோக்கத்தை நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட்டான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய என்னோட மாணவர்கள் வந்து பார்த்தா நான் படிப்பானுங்க, சினிமாவுக்கு போகிறேன்னு வானுங்க, டைரக்டர் ஆகிறேன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வேறு வீட்டு சூழலில் ஒரு வேலைக்கு போயிடுவானுங்க. வேலைக்கு போய் திருப்பி வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஐயா நல்லா 2 லட்சம் சம்பளம் தராங்க, அதனால் ஏற்றுக்க முடியல, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியலங்கயான்னு சொல்லி நிற்பாங்க. அப்போ 2ஆம் நூற்றாண்டுலேயே இலக்கியத்தை ஆழ்ந்து பார்த்தா தெரியுது, தான் வாழ்க்கையை ஒரு பெண் தனியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கட்ஸ் இங்கே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குற பொழுது இவங்க வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை மிக அற்புதமாக வந்து பேசுகிறேன்.
0: அருமையாக சொன்னீங்க, கற்பு நெறி சுதந்திரம் பற்றிலாம் சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பிரச்சனைகளான சாதியம் மற்றும் மத பூசல்கள் இதை பற்றிலாம் கூட ஏதாவது பேசியிருக்கா?
1: தனக்கான விஷயங்களை அடித்து உடச்சி கொண்டு போகிறதுல ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து உடைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்காகவே நம்ம மணிமேகலை பார்க்கலாம். தான் வாழ்க்கை தான் அப்படி போச்சு, என் பிள்ளை அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குன்னு அவளை ஃப்ரீயாக விட்ட மாதவி வந்து இருக்கலாம். மாதவியோட அம்மா பார்த்தீங்கன்னா தான் மகள்களும் பேத்திகளும் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே இந்த படிநிலைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஆண்கள் வந்து தவளை வந்து பூஜிச்சுட்டு போகிற மாதிரியான வாழ்க்கை தான் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இது முழுக்க முழுக்க வந்து எப்படி ஒரு யோசனை தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு வைடாக ஒன்று திங்க் பண்ணி இப்படி எழுதியிருக்காங்க.
0: சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பற்றி ஏதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு மது ஒழிப்பு, சூதாட்டம் செய்யக்கூடாது, வேறு பல ஏதாவது கருத்துக்கள்
1: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது சார். விழாவரை கதையில், மலவன புக்க கதையில், பாத்திர மரபுக்குரிய கதைன்னு இந்த 30 கதைகளை இந்த கதையில் இதுதான் சொல்கிறாங்களா இல்லை. ஒரு சாமியார் நடந்து வந்துகிட்டு இருப்பார் பயங்கரமாக, அவர் அழுக்கா நியூடா அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்குமான ரெண்டு பேத்துக்கும் உண்டான அந்த விஷயத்தை அவர் எழுதியிருப்பார். இந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் எப்படி ஒரு மத கருத்துக்களை சொல்லி இவங்க நக்கல் பண்ணி வம்புழுத்து ஒரு மனித உறவுல விரிசலை ஏற்படுத்துறாங்களோ அதே மாதிரி எல்லா காதைகள்லையுமே கல் உண்ணாமல் தொல்லைன்னா கொலையால என்ன பிரச்சனை வருது,

0: அளவால் என்ன பிரச்சனை வருது, பரத்தமையால் என்ன பிரச்சனை, இப்படி சமூக தீமைகளை எல்லா கதைகளுமே அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. அதன் நோக்கம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் கிடையாது, சமூக அமைதியையும் மனித வாழ்வையும் நிர்ணயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க.
1: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதில் பல நாடுகள், பல பூகோள பகுதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பூம்புகார், மணிப்பல்லவம், சாவக நாடு, பஞ்சி, காஞ்சி அப்படின்ட்டு. நம்ம காப்பிய நாயகியான மணிமேகலை பல இடங்களுக்கு பயணம் போகிறாங்க. இதோட பூகோள முக்கியத்துவம் என்ன?
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சும்மா சொல்கிறாங்களா உண்மையிலே சொல்கிறாங்களான்றதுக்கு, ரெண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட இந்த காப்பியம் வந்து ரொம்ப ஒரு மேப் மாதிரியே இருக்குது சார். உங்களுக்கு சாதுவன் எடுத்துட்டோம்னா அவன் கடலில் போனான், பிஸ்னஸ் பண்ணானுங்க, அங்கேருந்து வந்தானுங்க, இப்படி எல்லா காதைகள்லையும் கடல் வணி தொடர்புகள் வந்து ஒரு நாட்டுடைய வணிக தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது. வெறும் காப்பியத்தை ஒரு ஒழுக்க நெறியாக பார்க்காம ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக ஒரு நாடு அப்போ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சுதந்திரம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே இங்கே இந்த காப்பியத்தில் இருக்குது. வெள்ளைக்காரர்கள் எங்கே அங்கேருந்து வந்தாங்க, தங்களுடைய சமயத்தை பரப்புறது வந்து, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பௌத்தம், இங்கே இருக்கக்கூடிய சமணம், இங்கே இருக்கக்கூடிய வைணவம், எல்லா கதை கருத்துக்களுமே கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து பூலோகம் முழுக்க வந்து இவங்க பயணப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம பெருமையாக கூட வச்சுக்கலாம். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர். அந்த காலத்தை வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு இரண்டாம் சங்கத்தை சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னா கடல் முழுக்க நம்மால் வந்து அப்படியே பரவி, உலகம் முழுக்க பரவி வணிகத்துக்காக. வணிகம்னா நம்ம எப்படி யோசிச்சு பாருங்கண்ணா, இன்றைக்கி நம்ம போய் ஒரு முத்த பவளத்தை என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த காலத்தை இவங்க இவ்வளோத்தை வள வச்சு இவ்வளோ கொண்டு போய் பண்ணி வணிகத்தில் பாசை கற்றுக்கிட்டு அந்த பாசை மூலியமாக தன்னுடைய பரப்பை வந்து தமிழர்கள் எவ்வளோ, அது சொல்லுவாங்கல்ல, நீ இந்த எவிடன்ஸை வச்சு தமிழர்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி நாலேஜபிளாக இருந்தாங்கன்றத நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கான ஒரு விஷயம் பயணம் செய்கிறது வந்து நம்ம பேசலாம்.
0: அருமையாக சொன்னீங்க சார். இதில் சாவக நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது, அது எந்த தேசத்தை குறிப்பிடுது?
1: இப்போ இந்த ஜாவா இந்தோனேஷியா சொல்கிறாங்களா சார்?
0: அதுதான் சாவகம்.
1: அதான் இப்போ அதான் சாவகம் அப்படின்றாங்க. அங்கே இங்கேருந்து போகும்பொழுது அவங்களுடைய பண்பாடு நமக்கு வருது, அவங்களோட போகும்பொழுது நம்மளுடைய பண்பாடு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவுன்றதுக்காக தான் சாவக நாடுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே போய் தான் இவன் வந்து என்ன பண்ணுறா, ஆபுத்திரன் சந்திக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தோம்னா ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி, இவர் வச்சிருந்த பாத்திரம் தான், இவர் தான் தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டார், இந்த பாத்திரம் வந்தோடனே ஆபுத்திரன் என்ன பண்ணுவான், ஆனால் அவங்களுக்கு தெரியுமா சார், ஆவின் பால் அப்படின்னம்னா, ஆனால் பசுமாடு, ஆவுடைய மகன் சொல்லி சொல்கிறான். ஏன்னா இவன் பிறந்து அங்கே போனோடனே அந்த மாடு தான் நக்கி அவன் வந்து சரி பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் செத்து இந்த பாத்திரம் வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த கோமுகி புவியரை போட்டுட்டு வடக்கு இருந்து உயிரை விட்டுருவான். அந்த உயிர் என்ன பண்ணால், மறுபடியும் ஒரு பசு வயிற்றுலேயே போய் எங்கேயே பிறந்து இந்த சாவக நாட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இவன் மறுபடியும் அவளை போய் மீட் பண்ணுவோம் இந்த இதுலலாம் போயிட்டு, நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரியான செகண்ட் பார்ட்டு கூப்பிட்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். அதனால் சாவக நாடு ரொம்ப முக்கியமான ஒரு
0: சாவக நாடு அப்படின்றது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. வஞ்சி மாநகரத்தில் மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளிடம் வாதிடுறாங்க. அது ஏன்?
1: எப்பயுமே நம்ம வந்து ஒரு சமயத்தை சார்ந்தே பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அதில் வந்து உங்களுக்கு சரியான தர்க்கம் கொடுக்க முடியாது, எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா எல்லா மதங்களை பற்றி எல்லா கருத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு சீவகசந்தமணி, வளையாபதி, குண்டலகேசி அதெல்லாம் நமக்கு தெரியும், பௌத்தத்துக்கு இதுக்கான கதைகள் தான். அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து எல்லா மதங்களையும் தெரிஞ்சு, இப்போ ஒரு கிறிஸ்டியனாக இருக்கானா அவருக்கு பைபிளும் தெரியணும், திருக்குறானும் தெரியணும்,

0: ஆலய தேவிய பெருமை தெரியணும், நாயன்மார்களை பற்றியும் தெரியணும், பௌத்தமும் தெரியணும், சீக்கியமும் தெரியணும். தெரிஞ்சாதான் இங்க இருக்க உண்டான வேறுபாடுகள் என்ன எதுன்னு பார்க்க முடியும். தன்னுடைய கொள்கைக்கு உண்டான கருத்தை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமா வந்து நம்ம பார்க்க முடியும். இப்ப நீங்க ஜீசஸ் கிரைஸ்டே பாத்தீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது போய் மத குருமார்கள்ட்ட போய் நீங்கள் செய்யலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு 10 வயசுல நம்ம அந்த டைம்ல அவர் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் லைஃப் கட் பண்ணி 30 வயசுல அந்த ரிட்டர்ன் வருவார். அந்த டைம்ல வந்து மதவாதிகள்ட்ட போய் அவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, நீ பண்ற தப்பு சரியில்லை, மனிதன் தான் இங்கே முக்கியம். குண்டலகேசில அதே அவங்க பண்றாங்க, நீலகேசில அதே பண்றாங்க. எல்லா காப்பியங்களையும் பின் பல்வேறு மதத்தில் உள்ள கருத்துக்களை வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கான வேலையை பார்க்க.
1: அருமையாக சொன்னீங்க, ஏன் சமயவாதிகளிடம் அவங்க வந்து வாதிடுறாங்க அப்படின்ட்டு.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: மணிமேகலை தன்னுடைய இறுதி நாட்களை காஞ்சி மாநகரத்தில் கழிக்கிறாங்க. அதே காஞ்சி மாநகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் காரணம் உண்டா?
1: இங்கே வந்து பல்வேறு சமய கொள்கைகளை அவங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு மணிமேகலை வந்து ஆன்மீக பயணத்தை தொடர்றாங்க. இப்போ இங்கே நம்ம காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், வேளாங்கண்ணி போகிறோம், பழனி போகிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. எல்லாத்துலேயும் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பேசினதுக்கு பிறகு மணிமேகலை ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்காக காஞ்சிக்கு போகிறாள். காஞ்சியில் தான் வந்து பௌத்த அறத்தை மேலும் ஆழமாக அறிஞ்சு துறவு வாழ்க்கையில் ஈடுபடுறக்கு ஏத்த இடம்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்கள், பௌத்த குருமார்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இடனால அப்பயே வந்து அங்கே கிளம்பி போயிருந்திருக்காங்க.
0: காஞ்சி மாநகரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த காப்பியத்தோட மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இந்த இறுதி காதை வந்து பவத்திர மருகன பாவை நோற்ற காதை.
1: ஆமா,
0: அது கூறும் வாழ்வியல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லு
1: சார். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆசை, அதுக்கப்புறம் அதுல ஆசையில வரக்கூடிய பற்று, அந்த பற்றுல மூலியமா நம்மளுக்கு ஒரு வினை வருது. அம்பவத்துக்கிறதுல ஒரு ஆசை ஏற்படுது, என் பிள்ளை குட்டி இருக்கணும், என் பொண்டாடி இருக்கணும் இருக்கு. அது மூலியமா வந்து நமக்கு வந்து ஒரு பற்று அதுக்கு மேலே இருக்கு. அது மூலியமா ஒரு விரைவு இருக்கு. அதில் வந்து ஒரு பிறவி துன்பத்தை அடையிறோம். இந்த பிறவி துன்பத்தை நம்ம நீக்கணும்னா துறவரையை மேற்கொண்டா சரியாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பவத்திரம் அருகன பாவை நோற்ற காதை கொடுக்க வாழ்வியல் தத்துவம் சார்.
0: ஆசைக்கு வந்து அளவே இல்லை.
1: ஆமாம்,
0: ஆசைப்படக்கூடாது. ஆசையை அறுத்தால் பிறவி
1: பிறவி போயிடும், முக்தி அடைஞ்சிடலாம்,
0: முக்தி அடைஞ்சிடலாம். ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்ச புத்தரே வந்து ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால இது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுது. இந்த காப்பியத்தில்

0: இலக்கிய நயம் பத்தி கொஞ்சம் நம்ம உரையாடிடுவோம். சிலப்பதிகாரத்தோட நடைக்கும் மணிமேகலையின் ஆசிரியப்பா நடைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்ன?
1: சிலப்பதிகார கதை வந்து கதை முழுக்க வந்து கலையை பற்றி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் எப்படி செட் பண்ணணும், புல்லாங்குழல் இருக்குல்ல சார், புல்லாங்குழல் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்குது சார். ஒரு மியூசிக் டீச்சர்னா எப்படி இருப்பா, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாட்டை எப்படி வடிவமைக்கிறது, தாளத்தை எப்படி வடிவமைக்கிறது, எல்லா விதமான ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்த கதையை வந்து கலையும் உணர்ச்சின்ற பேசிக்கில் கொண்டு போயிடலாம். ஆனால் மணிமேகலை பார்த்தீங்கன்னா இங்கே கதைக்கு அப்புறம் அங்கே ஆர்ட் இருக்கிறதுல சிலப்பதிகாரத்தில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறம் இருக்கும். அந்த அறத்தை சொல்வதற்கு ஏற்ற பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பால். அந்த சிலப்பதிகாரம் வந்து பல்வேறு வகையான, அதாவது வேறு வேறு ஏரியா சொல்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த ரிதம் பேட்டர்ன் தான் சார் பாவகைனா. இப்போ நீங்கள் வெண்பா அப்படின்னா மேலே 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும். சீர் என்பது இப்போ வந்து பொன்குமார், பொன் சந்திரன், பொன் ரமேஷ் இப்படி வச்சோம்னா இது பொன்றது ஒரு சீர், ரமேஷ்ன்றது ஒரு சீர், பொண்ணுன்றது ஒரு சீர், சந்திரன்ற ஒரு சீர். இப்போ இந்த சீரை வந்து மேலே 4 சீரும் கீழே 3 சீர் வைக்கிறது தான் பாவகை. இப்போ ஒவ்வொரு பாவமே எதுக்கு பாடப்படுது, இப்போ சோகமாக இருந்தால் நீ வந்து என்ன பாட்டு பாடணும், சந்தோஷமாக இருந்தால் என்ன பாட்டு பாடணும், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பாட்டு பாடணும் அப்படின்றது தான் பாவகை. இப்போ நீங்கள் துள்ளலோசைன்றான், துள்ளலோசைனா நீங்கள் வைபான சாங்ஸ் பாடுறதுக்கு அப்போயே வந்து துள்ளலோசையை பயன்படுத்தியிருக்கேன். அது ரிதம் பட்டம் எப்படி இருக்கும், மேலே எத்தனை அடி இருக்கணும், கீழே எத்தனை அடி இருக்கணும். தூங்கலோசைனா சோக பாட்டு பாடுறதுக்கு. ஆசிரியப்பாலாம் பெரும்பாலும் கருத்துக்களை நான் ஒருத்தர் சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ சிலப்பதிகாரம் நடையும் இதுவும் வந்து வாட் இஸ் த பர்பஸ், இந்த இந்த நூலை நீங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கணும், இந்த நூலை நீ எதுக்கு எழுதுற, நீங்கள் நன்னூல அவங்க சொல்லியிருப்பாங்க, நன்னூல் தொல்காப்பியத்தில் இந்த நூலோடைய பர்பஸ் என்ன, யாருக்கு போய் சேருது, கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு வரல சார், எப்படி படிக்கணும்னா சொல்லி கொடுக்குறப்ப யாருக்கு சொல்கிற, அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும். இப்போ தனுஷ் படம் யாருக்கு இருக்கும், அதை சிம்பு படம் யாருக்குன்ற தெரிஞ்சிட்டு பண்ணணுமே வழிய, நீங்கள் இவங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வைக்கிற மாதிரி வச்சா ஆடியன்ஸ்க்கு இருப்பார். அப்போ ஒரு நூலையும் வந்து கொள்வோன் கொள்வகை அறிந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த நூலை எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு எந்த வகையான பாவகையில் எழுதணுன்றதையும் இவங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறது தான் அந்த ரெண்டு நடைக்கும் உள்ள வித்தியாசமாக பார்க்க போகிறோம்.
0: அருமையாக சொன்னீங்க, நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி அதை வச்சுக்கலாம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பியம் எழுதப்பட்ட மணிமேகலை காப்பியம், இதன் மூலமாக நவீன சமூகத்திற்கு என்ன செய்தி சொல்கிறாங்க, அதே மாதிரி இளைய தலைமுறையினர் இந்த காப்பியத்தை அவசியம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன காரணங்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த 1500-2000 ஆண்டுகள்னு நம்ம சொல்கிறோம், இதில் ஒட்டு மொத்தமாக எடுத்தோம்னா ஒரு 5 விஷயத்தை எடுத்துக்கலாம் சார். ஒன்று என்னென்னா பசியை ஒழித்தல், இவெல்லாம் நம்ம பாச மாதிரி எல்லா காதைகள்லையுமே பசியை ஒழிக்கிறது தான். பசியை ஒழிச்சா இங்கே எல்லாமே சரியாக போயிடும். இன்னைக்கு நாட்டில் நடக்கூடிய எல்லா பிரச்சனை காரணமும் பசி தான் அப்படிது. ரெண்டாவது என்ன, மனித சமத்துவம், சமூக நீதியை வளர், யாரையுமே இவங்க இந்த கேஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஒரு ஆடல் மகளிர் குழுவத்தை சேர்ந்தேன், அவள் போய் ஊருக்கு முழுக்க சோறு போட்டு எல்லாத்துக்கோடைய பசின்ற வியாதியே போகிறாங்க. அப்போ எல்லாமே மனிதர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை இதில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இந்த கதையை அப்படின்றது சொல்லியிருப்பார். ரெண்டாவது, மூணாவது பெண்களுடைய தேர்வு உரிமை, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும், என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. நாலாவது சிறைச்சாலையில் சீர்திருத்தம் கொண்டு வரணும். நாங்கள் நீங்கள் நம்மளே பாருங்களேன், ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு செய்தால் டப்புன்னு தான் அடிக்கிறோம், ஐயோ என் குழந்தைலாம் கையில் பவர்லாம் குறைச்சி நம்ம அடிக்க போகிறதில்ல, ஓங்கி தான் அடிப்போம். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஒன்றே குற்றவாளியாகும். அப்போ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சூழலில் தான் தப்பு செய்வாங்க, அதாவது நான் ஒரு 80% நான் சொல்கிறேன், 20% அது வேலையாகவே இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ இந்த 80%னா ஏன் இவ்வளோ தண்டனை பெறணும், இப்போ இவங்களுக்கு ஒரு கொடுக்கலாம்ல, ஒரு சீர்திருத்தம் கொடுக்கலாமே, சிறை சீர்திருத்தத்தை பற்றி அப்பயே வந்து இவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வந்து கருணை சார், நீங்கள் அப்படியே சொன்ன மாதிரி இந்த நூல் படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் மண் உயிருக்கெல்லாம் உண்டி கொடுத்தல் உயிர் கொடுத்தல் என்ன மாதிரி, எனக்கு நான் பர்சனலாக பார்க்குறேன் சார், நான் வந்து ஓங்கி நம்ம நைட்டில் ஒரு லைட்டு போட்டோம் பூச்சா வந்ததில்ல, அதை அடிக்கலான்னு போனதுக்கப்புறம் டக்குன்னு மணிமேல் வந்து நின்றோம் ஏய் அப்படின்ற மாதிரி, உடனே நம்ம அப்படியே மனசோம். இந்த கருணையை வந்து பேசும், பசியை பேசும், சமூக சீர்திருத்தத்தை பேசுது, சிறைச்சாலை அறக்கூட்டமாக்குது, கருணையை பேசுது, உயிர்களிடத்தோட அன்பை வந்து முக்கியமாக பேசுது. இளைஞர்களுக்கு என்ன சொல்லி இல்லாமல் என்ன சார், நீங்கள் நாங்களாம் ஜென்சி வந்துட்டோம், நீங்கள் போய் கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்காதிங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் கிடையாது. மனித உயிர்கள் என்பது ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி தான் சாகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிறந்தோம், இதே மாதிரி தான் வாழ்ந்தோம், இதே மாதிரி தான் செத்தோம், எங்கேயுமே யாருமே புதுசாக ஒன்றும் பண்ணல. மற்றபடி மனித உணர்ச்சி என்பது ஒன்று தானா, 16 வகை ஜெண்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான தேவைகள் தான் வந்திருக்கே வழி, இங்கே எந்தவுமே மாற்றமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த காப்பியங்களை படிக்கிறது மூலியமாக தான் நம்ம வாழ்வை வந்து நெறிப்படுத்திக்க முடியும். இவங்க உடனே கிரிஞ்சு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை என்ன சொல்வேன்னா, கல்வி என்பது என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் கல்வின்னு சொல்லுவேன். இப்போ நான் பார்ப்பேன் இவங்க ரெண்டு பேர்த்த போகிறான்னு, ஒரு ஊரில் போய் வாங்கிட்டு வாங்கினான்னுவேன், ஒரு அப்பனா வந்து நம்ம போகலாமா அப்படின்னு இருக்கும், இல்லை அந்த ஊரை போய் அவன் தெரிஞ்சுட்டு வரட்டும், ஏன் அவனுக்கு என்ன, அப்புறம் எப்போ தான் நீ லேர்ன் பண்ணி கொடுப்பேன். என் பையன் வந்து வடபிள்ளிலேருந்து கிட்டத்தட்ட எக்மூரில் ஸ்கூலுக்கு வரான், நான் கவர்மெண்ட் பஸ் தான் அனுப்பு,

0: அப்போ மனித வாழ்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஒரு அண்ணன் இருப்பான், ஒரு தம்பி இருப்பான், ஒரு அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு டைமில் அவங்க எதாவது பேசியிருப்பாங்க, உடனே அதில் வந்து சண்டை வந்திருக்கும், அப்புறம் பிரிஞ்சிருப்பான், சாவுக்கு கூட நம்ம போகாத மாதிரி சூழலாம் இருக்கும். அப்போ அதிலேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பியங்கள் தான் இருக்குது. அப்போ இளைஞர்கள் இங்கே எப்படின்னா மனித நேயமாக என்னென்னு அறியணும்னா நீங்கள் காப்பியம் படித்தாங்க. ஒரு பசுக்காக வந்து உயிரை கொடுத்த கதையெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ அந்த உயிருக்கு இப்போ இவன் கொடுக்குறான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என் மகனை சாவரும் என்ன எடுத்துக்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அம்மா இருக்கும். அப்போ சுய சிந்தனையை வளர்க்குறாங்க. எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணுன்றத நேர் வழியில் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் வந்து எனக்கு இருக்குது. எனக்கு என்ன தேர்ந்தெடுக்கணுன்றதை இந்த மணிமேகலை காப்பியமெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ சமூக பொறுப்பு, எங்கே போனாலும் எனக்கு தன் பெண்டு தன் வீடு தன் சோறு இப்படின்னு இருக்க சின்னஞ்சிறு உள்ளதன் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி எப்போ பாரு தான் தான் தான் உள்ளதான் என் குடும்பம் என் குடும்பம்னு இருந்தேன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய செலிப்ரிட்டிஸ் குழந்தைங்க நீங்கள் சாவுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஒரு திருச்சியிலேருந்து வந்திருப்போம், மதுரையிலேருந்து வந்திருப்போம், நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிட்டே இருக்கோம்ல, எல்லா அனுபவமும் பார்க்குறோம்ல, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இப்போ நம்மளால் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ நாள் காத்து வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம். இப்போ ஒரு சோர் கிடைக்குது, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு வெறுமை வந்துடும். அந்த வெறுமை என்ன ஆகுனா அவங்களோட சின்ன விஷயங்கள் கூட தாங்காமல் டக்குன்னு சூசைடுக்கோ போதைப் பொருளுக்களுக்கோ அடிமையாக வருது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருந்து சூசைட் பண்ணதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இவங்க டிவி நடிகைகள் எல்லாமே ஏன் காரணம்னா எல்லா இன்பமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுனா இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறது. அது இல்லை, உன்னை தேடி போகணும். அப்போ ஒன்று இருக்க காசு செல்வம் எதுக்கு வந்துச்சு, அடுத்தவனை கொடுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து அடுத்தடுத்துட்டு போயிடுவேல. இல்லை இல்லை, செல்வம் எனக்கு தானா, அப்புறம் உனக்கு எல்லா வகையான போதையும் செஞ்சு அவங்க இளைஞர்களை மாட்டிக்குவாங்கன்றதுக்காக சுயத்தை அறியணும், சமூக பொறுப்பை உணரணும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலையுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு பெண் கதாபாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கியான எல்லா ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கையும் ஒன்றா போட்டு வச்சு எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்றுதான்.
1: காப்பியத்தோட ஒரு திரைக்கதை மாதிரி இருக்கு அப்படின்றீங்க.
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மை கண்டிப்பாக உண்மைதான்.
1: அருமையாக ஒரு நிறைவான கருத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க முனைவர் டான்ஸ்டானி அவர்களே. உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக அருமையான ஒரு காப்பியத்தை அது குறித்த பல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேடி இலக்கியங்கள் படிக்கணுன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. ஆகாசவாணியோடைய ரீச் என்ன நமக்கு தெரியும், எவ்வளோ மக்களை கொண்டு போய் சேரும். டெய்லரிங் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, நகை செய்கிறவங்க, இப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வானொலி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைந்து வானொலி கேட்டு கேட்டு வந்தவங்க தான். அது அந்த மூலியமாக இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றதும் சமூக பொறுப்பு எவ்வளோ இருக்குது. நீங்கள் உங்களோட கேள்விகள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தை பற்றி, சமூக பொறுப்பை பற்றி, அறத்தை பற்றி இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொன்சந்திரன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி சார்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்றவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நண்பகல் 12 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மதில 720 கிலோஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல். பாரதி ராமசுவாமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒளிப்பதிவு. 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஈ மொஹிஜோ வதன் என தொடங்கும் சிந்தி மொழி பாடல். ஆசிரியர் ஹெச் துக்கையால். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாலம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: கொய்யா செடியை வந்து ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு 40 நாளில் அடுத்த பூ வந்துடும். இப்போ ஒரு இலையை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 6-7 இலை, 6-7 இலை வர்றதுக்குள்ளே ஒரு செட்டு பூ வந்துடும். அப்படி வரலைன்னா அதை கட் பண்ணிடுவோம். ஒரு மாற்றி மாற்றி பண்ணிக்கிறோம். ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சாங்களேன், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் வந்து

0: ஒரு சீசன்லையும் மீதி இருக்கிற ஒரு சீசன்ல இப்போ மாற்றி, இப்போ இது காய்க்கிறப்போ அது வந்து பூ எடுத்துகிட்டு இருக்கும், அது ஈல்டு எடுக்கிறப்போ இது பூ இப்படி மாற்றி மாற்றி எடுத்துருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மாதமும் 12 மாதத்தில் ஒரு 10 மாதமாவது சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
1: இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: 8:05 திரையகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை. கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் பிற்பகல் 1 மணிக்கு பாமா பிலிம்ஸாரின் தாமரை நெஞ்சம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, வாணிஸ்ரீ, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், எஸ் என் லக்ஷ்மி ஆகியோர். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். வானொலி வடிவம் சாரதா ஜம்புநாதன், எம் ராதாகிருஷ்ணன். 3:02 ஹலோ டாக்டர். உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம். நேர்களே, அமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். நேரம் 12:04:55 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today spoke to brave Indian pilot Captain Smit Machar, whose heroics in thwarting of an attack by his co-pilot saved 180 lives on the Fly Dubai flight from Dubai to Tel Aviv. Captain Machar gave details of his experience to the Prime Minister and spoke of what gave him courage during the incident. The Prime Minister applauded his bravery and wished him a quick recovery. The co-pilot accused of assaulting Captain Smit Machar has been transferred to Abu Dhabi. The Saudi press agency, quoting an official source at the Saudi Ministry of Interior, reported that both pilots left the country for Abu Dhabi after receiving medical clearance. The Indian embassy in Abu Dhabi had yesterday informed that Captain Machar had been brought to the UAE and was recovering well. As reported by SBA, the aircraft landed safely at Prince Sultan bin Abdulaziz International Airport in Tabuk at 9:45 a.m. on Wednesday with 174 passengers and an 8-member crew, all of whom received necessary logistical and medical assistance. According to SBA, preliminary investigations by Saudi authorities in coordination with the UAE security team revealed that an altercation occurred in which the co-pilot assaulted the captain, resulting in injuries to both individuals. The nation pays homage to the father of the nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. A Sarv Dharma Prarthana Sabha was held at Bapu's Samadhi Rajghat in the national capital. President Draupadi Murmu attended the Sarv Dharma Prarthana this morning and paid floral tributes to the father of the nation. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Lok Sabha Speaker Om Birla, Union Housing and Urban Affairs Minister Manohar Lal and Delhi Chief Minister Rekha Gupta also paid tributes to Mahatma Gandhi at Rajghat. The nation also is paying homage to former Prime Minister Lal Bahadur Shastri on his 122nd birth anniversary today. He was born on 2nd October 1904 in Pandit Deen Dayal Upadhyay Nagar, previously known as Mughal Sarai in Uttar Pradesh. As a teenager, he joined India's freedom struggle and participated in the non-cooperation movement in 1921. Following independence, Shastriji held several important positions in Uttar Pradesh and later in the Union government. Prime Minister Narendra Modi paid floral tribute to the former Prime Minister at his memorial Vijay Ghat in the national capital this morning. Special Gram Sabhas are being convened across the country today on Gandhi Jayanti to deliberate on governance reforms, strengthening panchayats and improving public services in rural areas. The Rural Development

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றிரவு 9:30 அரங்கிசை. கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: நேரம் 12:39. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான

0: அனைவரின் முயற்சிகள் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $30 பில்லியனிலிருந்து $70 பில்லியன் உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை

0: அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃப்ளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50 20:00 ஆகாஷ்வாணி. தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி கேட்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடல். TR பாப்பா இசையில் பாடியுள்ளார் லதா ராஜு.

நிறைவாக ஒலிக்கிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், டி ஆர் பாப்பா இசையில் பி ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியுள்ளது.

0: Melly se irasitó.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம். உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை, கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவையாகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய அரசு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல 1000 கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும், ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும், உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கைகோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்பத்திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: நாட்டின் பல தரப்பட்ட மக்கள்
1: அவர்களுக்கு ஏற்றாற்போல்
0: 220 திட்டங்கள்
1: நலம் காக்க, நல்வழி காட்ட,
0: ஊக்கம் வழங்கிட, உற்சாகமாய் வாழ்ந்திட
1: அறிந்து கொள்வீர்.
0: பாரத பிரதமரின் முதன்மை திட்டங்கள்
1: சாலை போக்குவரத்து மேம்பாடு அதற்கொரு திட்டம்,
0: மக்களுக்கு மருத்துவ காப்பீடா அதற்கொரு திட்டம்,
1: நற்பயிர்கள் செழித்து வளர விவசாயிகளுக்கு ஒரு திட்டம்,
0: விளை பொருட்களை நல்ல விலைக்கு விற்க ஒரு திட்டம்,
1: பெண்களுக்கான திட்டம்,
0: பணி செய்வோருக்கான திட்டம்,
1: புதிய தொழில் தொடங்க ஒரு திட்டம்
0: என்று அனைத்து தர மக்களையும் மனதிற்கொண்டு துவங்கப்பட்ட திட்டங்களே பாரத பிரதமரின்
1: முதன்மை திட்டங்கள்.
0: இந்த திட்டங்கள் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமா?
1: ஆம் நேயர்களே, இந்த மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் நமது வானொலியில் ஒளிபரப்பாகிறது.
0: கேளுங்கள், பயன்பெறுங்கள்.

0: identified 250 people and questioned 23 so far. The Delhi Metro Rail Corporation, DMRC, has informed that 12 metro stations have been closed till further instructions in the national capital. However, DMRC noted that the interchange facility will remain available at Rajiv Chowk, Mandi House, INA, New Delhi and Central Secretariat. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh for the day. IMD said conditions are likely to become favourable for further withdrawal of the southwest monsoon from remaining parts of Punjab, Haryana, Rajasthan, Uttar Pradesh and most parts of Gujarat and Madhya Pradesh during the next 24 hours. Indian athletes continued their strong performance at the ongoing Asian Games in Aichi, Nagoya, Japan, winning several medals across multiple sporting events today. In boxing, Lovleena Borgohain clinched a historic gold medal in the women's 75-kilogram category, defeating China's Pao Ziyi by a unanimous 5-0 decision in the final. It is India's only second gold medal in women's boxing at the Asian Games, following Mary Kom's gold in 2014. Earlier, India's women's recurve archery team created history by winning its maiden Asian Games gold medal. With these performances, India climbed to sixth position in the overall medal standings. And with that, we end this news bulletin.
1: Akashvani. என்னுயிர் தோழி. பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர் சி யுவராணி அவர்கள் பங்கேற்று ஆற்றிய உரையின் ஒலிப்பதிவினை இப்போது கேட்கலாம்.
2: பேஷன்ஸ் எல்லாம் வந்தும் கூட ஒரு வகையில் பாதிக்கப்படுறது விமெனாக தான் இருக்காங்க. எந்த மாதிரி நம்ம சஃபர் ஆகிறோம் அப்படின்னா, டக்குனு இமீடியட்டாக யார் அப்ரோச் பண்ணணும், எங்கே சொல்லணும் அப்படின்றதே வந்து ஒரு எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு மென்டல் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது. எப்பேற்பட்ட பிரேவ் பர்சனாக இருந்தாலும், ஜுடிஷியல் ஜட்ஜாக இருந்தாலும், போலீஸ் ஆஃபீஸராக தனக்குன்னு ஒன்று வரும்போது டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஸோ நான் இப்போ எங்களோடது என்னென்னா, இப்போ நீங்கள் எதனா ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனே எங்கே வந்துடுச்சு, நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சொல்லணும்னா, நான் எப்படி வர்றது, நான் தனியாக வர்றதா, என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர்றதா, இல்லை அட்வொகேட்டோட வரணுமா, இல்லை பொலிட்டீஷியனோட வரணுமா, இப்படி எல்லாருக்குமே இன்னுமே அந்த கன்ஃபியூஸ் இருக்குது. எதனா பிரச்சனை கிளம்பி வாங்க மேடம்னு வராங்களா, போலீஸ் ஸ்டேஷன் இமீடியட்டாக நான் வந்துடுறேன் மேடம், நான் பாட்டுக்கு நான் பஸ் ஏறி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி நீ அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் போனேன் என்ன கேட்காம, அங்கே ஒரு செக் வைக்கிறாங்கல்ல யாரனா ஒருத்தர் நம்மளுடைய வெல்விஷஸ். ஸோ அதனால் இந்த விமென்ஸு இவ்வளோ பாதிக்கப்பட்டு நம்ம என்ன நம்பருக்கு கால் பண்ணணும்னு கூட இன்னும் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரல. எந்த பிரச்சனைனாலும் நம்ம 100 கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி விமென் ப்ராப்ளம், என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், என் குழந்தையை பற்றி நான் பேசணும் அப்படின்னா 1091 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதை வந்து நீங்கள் எனி டைம், அது எஸ்பெஷலி ஃபார் விமென். இல்லை மேடம், நான் இருக்கிறது மடிப்பாக்கம், எனக்கு எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரக்கூடாது, ஆனால் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், பிரச்சனையை நான் பேசணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் கம்ஃபர்ட்டாக எந்த இடம் சொல்கிறீங்களோ, கம்ஃபர்ட்டாக ஒரு உங்கள் அம்மா வீடை சொல்லலாம், இல்லையா ஒரு டெம்பிள் சொல்லலாம், ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த இடத்துல வந்து கூட உங்களோட பிரச்சனையை கேட்பாங்க. பட் ஆனால் பிரச்சனையை நம்ம சொல்லணும். இதை சொன்னால் என்ன ஆகும், சொல்லலாமா வேணாமா, அந்த மாதிரியே நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் ப்ராப்ளம் சொல்லாமலே இன்னுமே வந்து அந்த பெண் சுதந்திரம்ன்றது கிடைக்காம இன்னுமே நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிட்ருக்காங்க. ஒரு பெண்ணுடைய ஒரு சுதந்திரம் அப்படின்றத எதில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நம்ம மட்டும் தெருவில் 12 மணிக்கு நடந்து போனால் தட் இஸ் சுதந்திரம், அது கிடையாது. நமக்கு வீட்டில் ஒரு சுதந்திரம் இருக்கணும், நமக்கு எதுனா தேவைன்னா நோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த வேண்டாம்ன்ற வார்த்தையை அங்கீகரிக்கணும். அந்த நோக்கு வந்து எப்போ கன்சிடரேஷன் இருக்கோ அப்போ தான் ரியல் வந்து விமனுடைய இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த இடத்துல தான். விமனை அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சமூகம், நம்ம சொசைட்டி டெவலப் ஆக போகுது. அந்த அந்த ஃப்ரீடம் வந்து அந்த அம்மாவுடைய ஃப்ரீடம் வருது, நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலிக்கே கிடைக்கும், குடும்பம். குடும்பத்துக்கு ஒரு கொடுத்த ஒரு

அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு, அதுக்கப்புறம் அந்த சமூகத்துக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் நாட்டுக்கே. அதுதானே தவிர அந்த விமனுடைய சுதந்திரத்தையும் அவங்களுடைய ரைட்ஸையும் உரிமையும் அவங்க சொல்றதுக்கு நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருந்தது, இப்போ விமன் போலீஸ் ஸ்டேஷன் தனியாக இருக்குது. அப்போ வந்து அந்த அங்கே வந்து ஒரு விமன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த விமன் ஆஃபீஸர் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் கேட்டு என்ன பண்ணலாம், என்ன என்கிட்ட சொல்கிறதுக்கும் மென்கிட்ட சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. விமன் கிட்டன்னு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மேடம் இதுதான் இப்படிதான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, அப்போ சொன்னால் தான் நான் வந்து உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து இப்போ நவாடேஸில் வந்து ஆளுமென் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று உருவாக்கி இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனியான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதில் தான் நான் இப்போ ஐநாவரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும்போது நிறைய சொல்யூஷன், எல்லாமே நம்ம நீதிமன்றம் போய் தீர்த்துக்கோன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னாலும் அவங்க சொல்லவே மாட்டாங்க, இங்கே வந்து சொல்லுங்கன்னா 1008 யோசிக்கிறாங்க. போனால் என்ன ஆகும், என்னுடைய ஃபேமிலி ரெஸ்பெக்ட் போயிடுமா, என் ஹஸ்பண்டுடைய மரியாதை போயிடுமா, இல்லை எங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா, அவருடைய ரெஸ்பெக்ட், எல்லாத்துக்குமே அந்த ஒரு பெண் வந்து யோசிக்குது. ஸோ அப்படி இருக்கிற அந்த பெண் எவ்வளோ ஒரு வேல்யூபிள் அப்படின்றத நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உங்களை யார் எதனா ஒரு ஒரு இல்ட்ரீட் பண்ணாலோ, ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாலோ, எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்மளால் முடியாதது கிடையாது, நம்மளால் எதுவும் முடியும். நம்மளால் முடியலன்னா வேற யாராலும் முடியாது. இது என்னால் முடியும், என்னால் முடியலன்னா யாராலும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ராவர்ப் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் அடிச்சு குழந்தை பிறந்துச்சு நான் நல்ல வேலையில் இருக்கேன் அவ்வளோதான், என்னுடைய டெவலப்மெண்ட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறேன், அது கிடையாது. இன்னும் லேர்னிங் லேர்னிங் லேர்னிங், இன்னும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நோ ஏஜ் லிமிட், அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்பர் ஒன். நம்பர் டூ, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல் வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. யாருன்னா நீங்கள் வெல்விஷராக நினைக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள். எதுவுமே யார்ட்டுமே சொல்லாமல் அந்த பொண்ணு மனசுலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தவறான முடிவு எடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நம்மளால் முடியாதது கிடையாது. அதனால் எல்லா ஒரு குவாலிட்டிஸும் குவாலிஃபிகேஷன்ஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, நீங்கள் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இது தான் பிடிக்கும், நீங்கள் காலையில் எரிச்சு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தை, உங்கள் குழந்தை உங்களை பார்த்து தான் வளரும். ஸோ அது காலையில் எரிச்சு நம்ம தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ஃபெட்அப் ஆகிட்டு ஒரு விஷயத்துக்காக நம்ம உட்காந்துட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போல்லாம் வந்து பிரச்சனை வந்து சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் கிடையாது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உண்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், குழந்தைங்க ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து விமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணலாம். இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதில்லை, நீங்கள் கால் நம்பர் வாங்கி கூட 100 கால் பண்ணி கூட அந்த கன்சர்ன் விமன் இன்ஸ்பெக்டர் நம்பர் வேணும், ஒரு விமன் ஆஃபீஸர்கிட்ட என்னுடைய ப்ராப்ளம் சொல்லணும் அது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும். இங்கேயுமே வந்து ஒரு விமென்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு மென்னும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சைபர் கிரைம். சைபர் கிரைமை பற்றி நான் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நிறைய நம்ம டேஸில் செல்ஃபோன் ஜாஸ்தி ஆகிப்போச்சு, எல்லோரும் அதை இல்லாமல் இல்லை, எதை தேடுறோமோ இல்லையோ செல்லு காலையில் எந்த செல்லு எங்கன்றது நம்ம தேடுறோம். ஸோ அதில் வந்து நிறைய ஆட் வரும், நம்ம ஒரு லிங்க்கை டச் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து அப்படியே மைண்டே உங்களோட மைண்டே உங்களை அறியாமல் அந்த மைண்டே அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ எவ்வளோ காசு நீங்கள் விடுறீங்க அப்படின்னு தெரியாமலே நீங்கள் 5 போடுங்க, 10 போடுங்க, 20 அனுப்புகிறேன். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மிலிட்ரிக்காரர், அவங்க டாக்டர் வந்து டீச்சராக ப்ரைவேட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய மிலிட்ரி சர்வீஸ் வந்து 28 இயர்ஸ். அவர் சேவ் பண்ண மணியெல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு, அந்த அக்கௌண்ட் நம்பர் அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, அவங்க பொண்ணு படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட தான் கொடுக்குறாரு. இந்த அம்மா ஒரு நாள் வந்து இந்த ஆன்லைனில் டிக்கெட் ரிவ்யூ, ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து ரூம் புக் பண்ணும்போது ரிவ்யூ டிக்கெட் ரிவ்யூன்னு சொல்ல, ரூமுக்கு இந்த ஹோட்டலுக்கு இந்த ரிவ்யூ மார்க் போடணும், அதில் ஒரு ஸ்கேமிங் இருக்குது, அதை வந்து இந்த அம்மா பண்ணி அப்படியே 21.5 lakhs அவருடைய சர்வீஸு, 25 lakhs என்னமோ வச்சுருந்தது, 25.5 lakhs அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா, அந்த அப்பா பதறிட்டு வர்றாரு, ஏன்னா ஒரு 28 வருஷம் சர்வீஸ் பணம் பதறிட்டு வர்றாரு. அந்த அம்மா டீச்சர் வராங்க, அவங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசைப்பட்டு அவங்க டச் பண்ணது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இன்னொன்று வந்து நீங்கள் உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள்

பணத்தை நீங்கள் அனுப்பலைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி வரும். உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு அஃபென்ஸில், உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரமாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவர் வந்து உனக்கு செல்ஃபோனில் சொல்லிவிட்டு நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரா? அதையும் ஒருத்தர் நம்புகிறாங்க, அதையும் நம்பி அவர் என்ன காசு கேட்குறாரோ அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப வேண்டாம். செல்ஃபோனில் எது வந்தாலுமே அப்படியே சரி, எதோ ஒரு விஷயத்துக்கு நீ இழந்துட்ட, அதுக்கப்புறம் ஒரு ரெமெடி இருக்குது, இம்மிடியட்டாக 1930 அது அந்த 1930 நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக அவங்களுடைய அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் நம்பர் சீட்டிங் வந்துச்சோ அந்த அக்கௌண்ட் இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பணம் போகாது, அவங்களுடைய அந்த அப்படியே பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிளாக் பண்ணி அதுக்கடுத்து வந்து சைபர் கிரைமில் நம்ம ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த ஆன்லைனோட வெப்சைட் அட்ரஸ் www.cybercrime.gov.in அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திருப்பி அந்த அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகாது, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ மெயினாக நாங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து விமென் தான், விமென் சேஃப்டி. எந்த இடத்துல முன்னாடி வந்து இப்போ முன்னாடிக்கும் இப்போ சிங்கப்படை வந்ததுக்கப்புறம் என்ன மேடம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, இப்போ சிங்கப்படைக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது, என்ன சஸ்பெக்டாக இருக்குது எனக்கு ஒருத்தர் மேலே, நான் இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்னா இமீடியட்டாக 100 கால் பண்ணுங்கள். 100 கால் பண்ணி, சார் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, சிங்கப்படை அனுப்புங்க அப்படின்னிங்கன்னா இமீடியட்டாக 5 மினிட்ஸில் சிங்கப்படை டீம் வந்துடும். டீம் வந்து எதாவது எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க சார், அவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் யார் என்னன்றது ஒரு பக்கம் வச்சுட்டு அவனை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் உண்மையா இல்லை மேடம் நான் சும்மா தான் நிற்கிறேன்னு, இல்லை உண்மையிலே அவன் வந்து சீட்டட் ஃபெல்லோவாக இருப்பான். ஸோ இப்போ நாலா பக்கமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம ஒருத்தர் ஏமாறுறோம் அப்படின்னா அது அவேர்னஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை செல்ஃபோன் இருக்குது, நம்ம என்ன காஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஜென்ரலாகவே நமக்கு ஒரு 2 கண் அப்படின்னா நம்மளை சுற்றி 1000 கண் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம நடந்து போனால் நம்மளை 2 கண், நமக்கு 2 கண் இருக்குது, நம்மளை சுற்றி 1000 கண் வாட்ச் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த டிஜிட்டல் இதுலேயும் நிறைய கிஃப்ட் வருது. ஒரு 500, ஒரு 5000 சாரி 500 கொடுக்குறாங்க, அது போய் நம்ப முடியுமா? அதில் என்ன இருக்கும் வாங்கினீங்கன்னா, 5000 சாரி வாங்கினீங்கன்னா என்ன இருக்கும்? கிழிஞ்சிருக்கும், உள்ளார டேமேஜ் இருக்கும், உள்ளார ஓட்டை இருக்கும், ஏதோ ஒன்று அந்த இம்பார்ட்டண்ட் இடத்துல டேமேஜ் இருக்கும். ஸோ அது கட்டவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு நம்ம 500 or 1000 நம்ம இழக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 12 மணி நைட்டு நான் தனியாக நடந்து போனால் தான் உமென் சேஃப்டி கிடையாது. வீட்டில் நமக்கு சேஃப்டி, ஆஃபீஸில் சேஃப்டி, நாட்டில் சேஃப்டி, ஊரில் சேஃப்டி, ட்ரெயினில் சேஃப்டி, பஸ்ஸில் சேஃப்டி, இன்டர்நெட்டில் சேஃப்டி. உன்னுடைய புகைப்படத்தை எடுத்து பலவாறு சித்திரிச்சு அனுப்புகிறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய தப்பு? அது அவனுக்கு தோணணும் இல்லை ஃபஸ்ட்டு, அது தானே உமன் சேஃப்டி. ஸோ அது தானே அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாருக்குமே தெரியணும். எதுவா பிரச்சனையாக இருந்தாலும் 100 கால் பண்ணுங்கள், போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க, 1091 கால் பண்ணுங்கள். 1091 எதுக்குன்னா எஸ்பெஷலி ஃபார் விமென், விமென் ப்ராப்ளம்ஸ். 100 வந்து ஜென்ரலாக உங்கள் தெரு, உங்கள் வீதியில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு போலீஸ் வேணும், 100 கால் சார் இங்கே ஒரே சண்டையாக இருக்குங்க சார் அப்படின்னு இமீடியட்டாக போலீஸ் வந்து போலீஸ் கூப்பிடணும். அங்கே யாருக்கும் அவ்வளோ வேறு இல்லை, எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க வேக வேகமாக. நீங்கள் தான் ஜன்னலில் இருந்து பார்க்குறீங்க, ஒரு ஏதோ ஒரு சோஷியல் இதில் வந்து மேடம் நான் ஏன் மேடம் சொல்லணும்? அப்புறம் என் பேர் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டாங்கன்னா இப்படி எல்லாருமே ஒதுங்கன்னா எப்படி? என்ன கூப்பிட்டு போய் என்ன பண்ணம்மா, நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, நீ தான் ஃபோன் பண்ணியான்னு கேட்க போகிறாங்க, அவ்வளோதானே? திருப்பி இதில் என்ன இருக்குது? இதுவுமே இன்னும் செய்ய முன் வரல, ஏன் வரல, ஏன் வரமாட்டேங்கிறாங்க? எதுவாக இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து அந்த நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நான் சொன்னால் என் பேர் வருமா வராது சார்? எங்கனாலும் சொல்லாதீங்க சார், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. நான் ஃபோன் பண்ணேன்னு கூட சொல்லாதீங்க சார், ஓகே நாங்கள் அதை எடுத்துக்கிறோமே. ஆனால் நீங்கள் சொல்லணும். ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு உனக்கு. அதனால் ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் இன்றைக்கி லைஃப், இன்றைக்கி ஒரு மூவிக்கு போகணுன்னா தயவு செஞ்சு போயிடுங்க, இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணுன்னா சாப்பிட்டுருங்க, நாளைக்குன்றது நாளைக்கு பார்க்கலாம். அன்னதானம் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 பேருனா பண்ணிவிடுங்க,

ஒரு அப்பா நினைவுனாலோ அம்மா நினைவுனாலோ உன் பிறந்தனாலோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஒரு 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அப்போ எப்போ நீங்கள் நல்லது பண்ண போகிறீங்க? எப்போ நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க போகிறீங்க? புண்ணியமும் வேணும் இல்லை லைஃப்பில், அதுவும் தானே வேணும். அது தனியாக டியூஷன் எடுக்க போகிறோமா இல்லை அது தனியாக நம்ம பண்ண போகிறோமா? நீங்கள் ரொட்டீன் ஒர்க்காக பண்ணும்போது ஒரு புண்ணியக்காரங்களும் செஞ்சுட்டே வாங்க, அதுதானே உங்கள் ஜெனரேஷனை காப்பாற்றும். ஸோ அந்த டிசிப்ளின் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எவர் ஒருத்தர் 4 மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்களோ அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் ஆயிடுவார். ஆனால் 4 மணிக்கு ஏஞ்சிட்டா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போயிடுமா மகாலட்சுமி வந்து டோரான்னு நிற்குமா? உங்கள் வீட்டு மகாலட்சுமி வந்து உனக்கு காசு கொடுக்க போகிறேன், 2 மூட்டையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ 4 to 6 தரப்பியான்னு வெயிட் பண்ணி பார்க்குமா? நான் எங்கே தரப்பேன்? நான் 7 மணிக்கு வந்து ஏஞ்சிப்பேன், 7 மணிக்கு வரையும் ஏஞ்சிப்போமா? அவர் என்ன பண்ணுவார்? வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா பிரபஞ்சம் அப்போ ஃப்ரீயாக இருக்குமா, எந்த கேட் கீப்பரும் கிடையாது. 6 மணிக்கு எல்லா இடத்துலையும் கேட் கீப்பர் வந்துருவாங்க. நீங்கள் கேட்குறது அவர் கேட் கீப்பர் ஸ்டக் பண்ணிடுவார். 4 to 6 யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் அதுக்காக ஒரு 21 நாள் ஏஞ்சி பாருங்களேன், என்ன ஆகிடும்? நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கலாமா? சரி 11 மணிக்கே படுங்க, ஒரு 6 மணி நேரம் போருமா? நான் இப்போ என்னுடைய இதிலே அதுக்கு அந்த பழக்கத்துக்கு வரணும்னு இப்போ ஆட்டோமேட்டிக்காக 5:30 5 o'clock முழிச்சுக்கிறேன். டியூட்டி 7 o'clock டியூட்டின்னா 5:30 கிரவுண்டு பீச்சுக்கு வந்துடுறேன். எதையோ ஒன்று நேச்சர்கிட்ட உட்காந்து அட்லீஸ்ட் கை ஆட்டிட்டு கால் ஆட்டிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறேன். ஃப்ரீயாக ஒரு ஃபோன் பேசுறது கூட வீட்டிலேருந்து பேச முடியாது இல்லை, அப்புறம் நம்ம நேச்சராக பேசிட்டு போகலாம்ல. விட்டமின் டி உங்களுக்கு எப்படி வரும்? ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் விட்டமின் டி 0 எனக்கு எதில் கிடைக்கும்? நோ டேப்லெட்டு, காலை வெயில் மட்டும்தான்மா உனக்கு, வேறு எதுவுமே உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்ட்டார். பகலெல்லாம் வெயிலில் தான் மேடம் இருக்கேன், அது கிடையாது. காலையில் 6 to 7 வர்ற வெயில் தான் முக்கியம், அதுதான் விட்டமின் டி. 24 hoursல ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பாடிக்காக வேலை செஞ்சீங்கன்னா பாடி 23.5 மணி நேரம் உனக்காக வேலை பார்க்கும். ஒரு 1/2 hour யோகாவோ ப்ரேயரோ எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று உனக்காக, திருப்பி திருப்பி உனக்காக மட்டும்தான் அது இருக்கணும். அந்த நேரத்துலேயும் என் துத்தாக்கிட்ட பேசுகிறேன் அத்தை கிட்ட பேசுகிறேன்னு பேசிட்டு பண்ணக்கூடாது. நோ ஃபோன் கால், எதுவுமே எடுத்து வச்சுட்டு ஒன்லி 1/2 hour யோகானா பண்ணு, ப்ரேயர்னா பண்ணு, எது வேணா பண்ணு. ஆக உனக்காக 1/2 மணி நேரம், மீதி 24 hoursல எவ்வளோ இருக்கு? 23.5 மணி நேரம் இருக்கா? அந்த 23.5 மணி நேரம் நீ சொல்றது கேட்கும் பாடி. அந்த 1/2 hour பாடிக்காக நீ செஞ்சிட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் 50 வயசுல 60 வயசுல அதுக்கப்புறமும் நம்மளால சாதிக்க முடியும், எதை வேணா சாதிக்க முடியும். எந்த சிச்சுவேஷன்லயும் தைரியத்தை இழந்துடாதீங்க, என்ன பிரச்சனைனாலும் சொல்யூஷன் உண்டு. அதுக்கு நீங்கள் எல்லா நம்பர்ஸும் உமன் சம்மந்தப்பட்ட உமன் சேஃப்டி சம்மந்தப்பட்ட அத்தனை நம்பர்களும் 181 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, 1091 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. எதுவே ஞாபகம் இல்லையா 100க்கு கால் பண்ணுங்கள், உங்ககிட்ட சொல்லுங்கள். சொல்லவே மாட்டேன் அப்படின்னா இப்படி சொன்னால் உனக்கு சொல்யூஷன் உண்டு எந்த பிரச்சனை இருந்தாலும். நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னா ஆம்பூர் பக்கத்தில் டொக்குல இருக்க ஒரு வில்லேஜு எனக்கு கால் பண்ணுவாங்க, மேடம் என் ஹஸ்பண்ட் போட்டு என்ன அடிக்கிறார் மேடம், எப்போ 2 மணி நைட்டுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன திட்டுவார், நீ இதை அங்கேருந்து வந்துட்டியே திருப்பி அது கால் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏங்க ஏதோ ஹெல்ப்புக்கு நான் உடனே அப்படியே கூட அவன்கிட்ட ஃபோனை கூட என்னடா அவனோட ஜெயிலில் தள்ளணுமா வரட்டுமா கிளம்பி அப்படின்னுவேன். இல்லைம்மா நான் இனிமேல் அடிக்க மாட்டேம்மா, ஏதோ ஒன்று சொல்கிறான், நான் ஏதோ 2 வார்த்தை சொல்கிறேன் அவனும் சொல்கிறான்னு வச்சுக்கோ, அது ஒரு மாரல் சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் இல்லை. உடனே எங்கள் சார்ட்டு நான் டீச்சரை கல்யாணம் பண்ணியிருந்தேன், அதுக்கு நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? நான் எனி டைம் கால் அட்டன் பண்ணுவேன், நீ அங்கேருந்து வந்துட்டு நீ எதுக்கு ஃபோன் பண்ணுற, எதுக்கு ஃபோன் பேசுகிற அப்படின்வாங்க. அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? அதனால் ஒரு வேலைக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்லும்போது இந்த வேலை ரொம்ப டஃப்மா உன்னால் முடியாது ரொம்ப கஷ்டம் உமன்ஸ் எல்லாம் சர்வைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னை இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்க நீ எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வர, சார் பப்ளிக் சர்வீஸ் பண்ண எனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தலைவராக இருந்தார் அதை பார்த்து நான் வளர்ந்தேன், எங்கள் அப்பா எப்படி எப்படிலாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணாருன்னு நான் பார்த்தேன், அதுக்கு சரியான டிபார்ட்மெண்ட் என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் சார் நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் சார் நான் சரி ஓகே வந்துட்டாரு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னாரு. ஓரல் இன்டர்வியூவில் இதெல்லாம் நடந்தது இல்லை சார், கிடைச்சா வெள்ளன்னு கூட கிடைக்கலன்னா நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். அதனால் பசங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரு ஓரல் இன்டர்வியூ போனால் கூட பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1. 2 அவன் கேட்டவுடனே டக்குன்னு சொல்லணும், உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 5 மினிட்ஸ் தான், அதில் ஒரு கேள்விக்கு பதில் தெரியும் ஒரு கேள்விக்கு தெரியாமல் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. தெரியலன்னா கூட என்ன சொல்லணும், சாரி சார் எனக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லை. நீ 5 நிமிஷம் ஒவ்வொரு

தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்புன்னு ஒரு 10 கேள்வி வச்சுருப்பான், கடை கடைன்னு கேட்பான். அப்போ டக்குன்னு நீ சொல்லும்போது அந்த இழுக்கும்போது டக்குன்னு உனக்கு தெரியாது, அது டக்குன்னு வரல, சாரி சார் தெரியல. அப்போ அடுத்த கேள்வி கேட்பான், டக்குன்னு அடுத்த கேள்வி கேட்கும்போது அந்த பதில் அவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிவிடும்ல, ஆட்டோமேட்டிக்காக நீ செலக்ட் ஆகும், அடுத்த கேள்வியை அவனை கேட்க விடாமல் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஓரலில் உங்ககிட்ட அவன் பார்க்கறது என்னென்னா ப்ரெசஸ் ஆஃப் மைண்டு, நீ கேள்வி கேட்டமே டக்குன்னு சொல்கிறியா, கரெக்டாக சொல்கிறியா. அப்போது நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு ஒரு ஃபீல்டில் போய் ஒரு மாப் வருது, ஒரு 100 பேர் திரண்டு வரான் அப்படின்னா நான் என்ன சொல்லி அந்த ஜனங்களை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறான். அவ்வளோதான். அதனால் நம்மளால் முடியாதது கிடையாது, பெண்களால் முடியாததுன்னா வேறு யாராலும் முடியாது. அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய உங்களுடைய கரியரில் உங்களுடைய எனக்கு என்ன வேலை கிடச்சிச்சு, நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு இவ்வளோ சம்பளம், அவ்வளோதான், வீட்டை காத்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களை எப்படி லேர்ன் பண்ணணும், இன்னும் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். நான் படிக்கும்போதே ஷார்ட் ஹேண்ட் போத் ஐயர் முடித்தேன், டைப்பிங் போத் ஐயர் முடித்தேன், இன்னமும் நான் எதனா கற்று

என்னுடைய எனக்கு என்ன வேலை கிடச்சிச்சு, நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோதான், வீட்டை காத்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களை எப்படி லேர்ன் பண்ணலாம், இன்னும் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்? நான் படிக்கும் போதே ஷார்ட் ஹேண்ட் போத் தையர் முடித்தேன், டைப்பிங் போத் தையர் முடித்தேன், இன்னமும் நான் எதானா கற்றுக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு ஆரி ஒர்க்காக எதானா ஒன்று கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. என்னம்மா சைக்கிள் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரி போகிறேன் கூலாக சொல்கிறேன், இல்லை பாப்பா எனக்கு சைக்கிள் வருது நான் வந்து போவேன், நான் பாண்டிச்சேரி போகிறது உறுதி அப்படின்னு. ஸோ அது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம சுற்றி அத்தனை பாதுகாவலர்கள் இருக்காங்க, நமக்கு யாரும் இல்லை, நமக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உனக்கு உன்னுடைய ஒர்க்கு நீ ஹானஸ்டாக வந்து காலையில் டைம் பர்ஃபெக்டாக பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க கடைசி வரைக்கும். இந்த பொண்ணா பர்ஃபெக்ட்ப்பா, அது பாட்டுக்கு வந்து அது டியூட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், யாரும் ஒரு ரிமார்க் பண்ண மாட்டாங்க, அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிருக்கும். டைம்னா டைம் தான்ப்பா அந்த அம்மாட்ட, அந்த டைம் மட்டும் அடிச்சுக்கவே முடியாது அந்த அம்மாட்ட. சொல்வானா சொல்ல மாட்டானா, உனக்கு எதிரி கூட சொல்லுவான். அதனால் உன்னால் முடியாது இந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்வைவ் பண்ண அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்டை லைக் பண்ணி நான் வரல, லவ் பண்ணி வந்திருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஷனாக நான் லவ் பண்ணுறேன், லவ் பண்ணால் உன்னால் முடியாதது கிடையாது, உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ லவ் பண்ணு, உனக்கு கிடைச்சிருக்கிற வேலையை நீ நேர்த்தியாக பண்ணு, அழகாக பண்ணு, உங்கள் வீட்டாளுங்களுக்கு முன்மாதிரியாக இரு, என்னால் எதுவும் பண்ண முடியும், என்னால் இன்னமும் பண்ண முடியும் அப்படின்னு உன்னுடைய நாலேஜை இதோட ஸ்டக் போட்டுறாத. இன்னும் அடுத்து எதனா என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன டீச் பண்ணலாம், நேர்மே உன்னுடைய கடமையை செய், கரெக்டாக இரு, டியூட்டியில் பங்க்சுவலாக இரு, உன் டியூட்டியை நீ கரெக்டாக பண்ணு, தெரியலையா கேளு, வெக்கப்படாத கூச்சப்படாத, எல்லாருடைய திறமைகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஹானர் பண்ணுங்கள், உமன் உமனை ஹானர் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து மென் வந்து உமன் ஹானர் பண்ணுவாங்க, நிறைய பேர் உமனே உமன் ஹானர் பண்ணுறது இல்லை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். அதனால் நம்மளால் முடிஞ்சது, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நம்மளால் முடிஞ்ச நல்லதுகள் நிறைய விஷயங்கள், உங்கள் சபார்டினேட் ஆகட்டும், அவங்க ஓஏ ஆகட்டும், அவங்க செக்யூரிட்டி ஆகட்டும், அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து நம்மளால் ஆனதை நீங்கள் செய்யுங்க. சட்டங்கள் நிறைய உங்களுக்கு சுற்றி நிறைய சட்டங்கள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசி நீங்கள் சொன்னீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுவோம். ஆனால் நீங்கள் சொல்லணும், மேடம் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, என் வீட்டாண்ட வேண்டாம், சரி வரேன் ஆஃபீஸ் வாங்க, என் கொலீக்ஸ் தெரிஞ்சிடும், நீங்கள் பக்கத்தில் ஒரு டெம்பிள் வாங்க வரேன், ஆக மொத்த நீ பிரச்சனையை சொல்லணும். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அந்த சொசைட்டிக்கு எதனா நல்லது பண்ணணும். அதனால் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது வரும், என்ன விதைக்கிறியோ அதுதான் வரும், சரியா? நீ கெட்டது நினச்சீன்னா கெட்டது வரும், நல்லது நினைப்போம், நல்லது பண்ணணும்னு நினைங்க, நல்லது பண்ணுங்க, நம்மளால் முடிஞ்சது உன்னால் முடியும், நம்ம ஏன் பண்ணணும் மாட்டிட்டு முழிக்கிட்டோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டும். நம்மளுடைய இனம் அது யாராக இருந்தாலும், ஒரு மென்னை இது பண்ணாலும் உமன் இது பண்ணாலும் கஷ்டம். நான் ஒன்றே ஒன்று கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நமக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. அதே மாதிரி ஃபுட்டு இப்படி வாயில் வைக்கும்போது இந்த ஃபுட்டில் என்ன இருக்குது, நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத மனசில் வைங்க. எல்லாமே விலை கொடுத்து தான் வாங்குகிறோம், நான் திருப்பி திருப்பி சொல்கிறது எதுவும் விளையில, நமக்கு தோப்பில் விளையில, இது எங்கள் தோப்பில் விளையுது நான் ஃப்ரீயாக சாப்பிட்டு போகிறேன் அப்படின்றது, எல்லாமே விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போ எதில் ப்ரோட்டீன் நல்ல, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எது, கார்போ ஃபேட் எது, கீ ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும், ஃபைபர் கண்டிப்பாக வேணும், இந்த சோயா பீன்ஸ் இதெல்லாம் ரிச் ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எல்லா ஃபுட்டுலேயும் மத்தியானம் ஃபுட்டில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது, இந்த ஃப்ரூட்டு இந்த டைமுக்கு ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும், நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தாக இருக்கிறதாவது நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கும் யோசிக்காது நமக்கு ஃபஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு என்ன குறைகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த பெட்டியில் போடலாம், உங்களுடைய குறைகள் அத்தனையும் தைரியமாக எழுதி போடுங்க, தைரியமாக உங்கள் பிரச்சனைகள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்கள், சொல்லலாமா வேணாமான்னு மட்டும் யோசிக்காதீங்க. நான் திருப்பி வந்து இவ்வளோ நேரம் நான் எடுத்ததுக்கே அர்த்தமே இல்லாமல் போய்டும். அதனால் எந்த பிரச்சனையாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், எனி டைம் கால் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஆலோசனையே கேளுங்க. எல்லா டெசிஷன் எடுக்கிறது மாதிரி ஒரு ஒரு ஆலோசனை கேட்கறதுலாம் என்ன ஆகிடு போகுது, ஃபோன் பண்ணி மேடம் இப்படி இருக்குது என்ன மேடம் பண்ணலாம், இது கேளுங்களேன், இதுக்கு என்ன ஆகிடு போகுது, ஃபோன் கால் சார்ஜ் ஆகுதா? ஒரு காலத்தில் ட்ரங்க் கால் புக் பண்ணி காலுக்காக வெயிட் பண்ணாங்க, அந்த காலத்துலலாம் நாங்கள் இருந்தோம், இப்போ அப்படியா? ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறதுல என்ன ஆகிடு போகுது, பண்ணலாமே, பண்ணிடலாமா? ஜென்ஸுக்கெல்லாம் வந்து விமென்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அந்த அம்மா இல்லைன்னா நீங்கள் இல்லை, ஒய்ஃப் பண்ணுறவங்க முதுகெலும்பு மாதிரி, ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.

0: பங்கை ஏற்க வேண்டிய நேரம் பெண்களுக்கு வந்துவிட்டது என காந்தியடிகள் கூறிய புரட்சி வார்த்தைகளின் விளைவாக வீட்டின் எல்லைகளுக்குள் இருந்த பல பெண்கள் நாட்டின் விடுதலை போராட்டத்தின் வீதிகளுக்குள் வந்தார்கள். காந்தியின் இந்த முயற்சி பெண்களின் சமூக பங்களிப்பை விரிவுபடுத்தியதாக சமூக சீர்திருத்தவாதியான கமலாதேவி சத்தோத்பதியாய் கூறினார். காந்திய சிந்தனைகள் நினைவாகும் வகையில் பெண்ணின் குரல் ஒலிக்கட்டும், அவளின் கனவு மலரட்டும், அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சமூகத்தின் புதிய பாதையாகட்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நீலமலை திருடன் படத்திற்காக ஜிக்கி பாடிய பாடலை கேட்டோம். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளை ஒட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடமான ராஜ்கட்டில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத காந்தியடிகளின் கொள்கைகள் ஒரு சிறந்த சமூகத்தை நோக்கியும் வளர்ச்சியடை இந்தியா இலக்கை நோக்கியும் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று கூறியுள்ளனர். காந்தி ஜெயந்தி சர்வதேச அகிம்சை தினமாக இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியில் 1700 மகளிர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் பெண்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு வழங்குவதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரிக்குளத்தில் நிலத்தடி நீரை அதிகரிக்கும் வகையில் 2000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடப்பட்டன. சேலம் மகாத்மா காந்தி தபால் தலை அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் பெருமைகளை போற்றும் வகையில் போலந்து, கென்யா, மெக்சிகோ, கிரீன்லாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வெளியிட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காந்தி ஜெயந்தியையொட்டி வேலூர் கோட்டையில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்பதன் அவசியம் குறித்தும் குப்பைகளை முறையாக அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேண வேண்டியதன் அவசியம் என்று கல்லூரி மாணவி தெரிவிக்கையில்,
1: என் பேர் வந்து சத்யவதி. தூய்மை பாரத இயக்கத்து மூலமா நாங்க உலக புகழ் பெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ், ஸ்கூலு, பொதுமக்கள் கூடுற இடம், நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம தூய்மையா வச்சுன்னு இருக்கணும். அதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்.
0: காந்தி ஜெயந்தியொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல், சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுதில்லி விஜய்கட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் 51வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில், தன்னலமற்ற பொது சேவைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்ததோடு தலைமுறை தாண்டியும்

0: நினைவு கூறத்தக்க தலைவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். ஸ்மித் மச்சாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமரிடம் இச்சம்பவத்தின் போது தனக்கு கிடைத்த மன உறுதி மற்றும் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிகுந்த பெருமையளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் என்ற காலத்தால் அழியாத பாரம்பரியத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பேரிடர் காலங்களில் இந்தியா உதவிக்கரங்களை நீட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரான்ஸ், கனடா, தென்கொரிய நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக அட்டல் சுரங்கப்பாதை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. உலக புகழ்பெற்ற ரோட்டாங் கணவாயின் கீழ் கட்டப்பட்டுள்ள அட்டல் சுரங்கப்பாதை நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அட்டல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தின் பழங்குடியின பகுதி இணைப்பை மேம்படுத்தி முழுமையான போக்குவரத்தையும் முன்னெடுத்து செல்கிறது. எல்லை பகுதிகள் குறிப்பாக லே லடாக்குடனான போக்குவரத்து இணைப்பையும் அட்டல் சுரங்கப்பாதை எளிதாக்கியுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 84 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைவார்கள். மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டிலெக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 12,695 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரத்தில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பயண திட்டத்தின் கீழ் 107 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகள் போதுமான அளவில் உள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் கோவில் நில முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நல திட்டங்களை அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறினார். கலை மாமணி, மிருதங்கம், கஞ்சீரா மகா வித்வான் திருச்சி தாயுமானவன் இன்று காலை காலமானார். அன்னாருக்கு வயது 96. திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் 22 ஆண்டுகள் மிருதங்க வித்வானாக பணியாற்றிய அவர் மிருதங்கம் மற்றும் கொன்னகோளில் டாப் கிரேட், கஞ்சீராவில் ஏ கிரேட் அங்கீகாரம் பெற்றவர். பிரபல இசைக்கலைஞர்கள் தியாகராஜ பாகவதர், கே பி சுந்தராம்பாள், ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை சோமு, சித்தூர் சுப்பிரமணியம் பிள்ளை ஆகியோருக்கு இவர் மிருதங்க பக்கவாத்தியம் வாசித்தவர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை பிற்பகல் திருச்சி பாலக்கரையில் நடைபெறும். திருவண்ணாமலையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். கல்லூரி மாணாக்கர், வன அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற இப்பேரணியில் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட திருச்சி மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு ராமன் உள்ளிட்ட 5 காவல்துறையினருக்கு இந்த ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இந்திய வில்வித்தை ரீகர்வ் பிரிவில் மகளிர் குழு தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் குழு வெள்ளிப்பதக்கத்தையும், கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் லவ்லினா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் டிங்கி சிறுபடகு போட்டியில் நேத்ரா குமணன் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்தியா இதுவரை 12 தங்கம், 25 வெள்ளி, 34 வெண்கலம் என 71 பதக்கம் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது

0: இதனாலையொட்டி புதுதில்லி ராஜ்கட்டில் அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உலகளாவிய நெருக்கடிகளின் போது இந்தியாவின் குரல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு விரிவுபடுத்தப்பட்ட கட்டணமில்லா பயண திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொது சுகாதார கட்டமைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 1:55:10.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதியில 820 கிலோஹர்ட்ஸில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: கொய்யா செடியை வந்து ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு 40 நாளில் அடுத்த பூ வந்துடும். இப்போ ஒரு இலையை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 6 இலை வர்றதுக்குள்ள ஒரு செட்டு பூ வந்துடும். அப்படி வரலைன்னா அதை கட் பண்ணிடுவோம். ஒரு மாற்றி பண்ணிக்கிறோம். ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன், 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து ஒரு சீசன்லையும், மீதி இருக்கிறத ஒரு சீசன்லையும் இப்போ மாற்றி, இப்போ இது காய்க்கிறப்போ அது வந்து பூ எடுத்துகிட்டு இருக்கோம், அது ஈல்டு எடுக்கிறப்போ இது பூ இப்படி மாற்றி எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மாதமும் 12 மாதத்தில் ஒரு 10 மாதமாவது சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
3: இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர். உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள்

மிருதங்கம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8 மணிக்கு திரைப்பட பின்னணி பாடகர் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் சுதா. நேர்களை எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

என்கிட்ட மோதாதே படத்திற்காக ஒலித்தது எஸ் ஜானகி. மலேசியா வாசுதேவன் பாடியிருந்த பாடல். இனி புதுப்பாட்டு பாடுகிறார்கள் இளையராஜா, சித்ரா.

0: சின்னவர் படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய

சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இதுவரை ஈ மோஹிஜோ வதன் சிந்தி மொழி பாடல் கேட்டோம். ஆசிரியர் ஹெச் துக்காயால்.

0: ராதா கொஞ்சம் தண்ணி குடு, இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
1: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
0: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
1: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்கொட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
0: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
1: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்.
0: சூப்பர் டி, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
1: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலையை பாக்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
0: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
1: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க. அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
2: நோயற்ற சமூக

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி கருப்பா நதி அணை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் வாட்ரப் வெங்கடேஸ்வரபுரம் வாட்ரப் ஏஆர்ஜி கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி இரணியல் பாலூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரையிலான மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் கோவிலங்குளம் பிடிஓவில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 23.2 டிகிரி செல்சியஸாக தருமபுரியில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 11.9 டிகிரி செல்சியஸாக பதிவானது. கேரள கடற்கரைக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக்கடலில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளுக்கு மேல் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. கடலோர தமிழகத்தின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து மன்னார் வளைகுடா வரை தமிழகத்தின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் நேற்று அமைந்திருந்த வடதெற்கு திசையிலான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவிழந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தமிழ்நாட்டின் ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 3 மணி. இத்துடன் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இன்றைய ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை.
1: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
0: உயரமான இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்புகள் இல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். குறள் எண் 973, அதிகாரம் பெருமை.
2: குறள் முதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இது திரைகானம் ஒலிக்கும் நேரம். முதல் பாடல் பாய்ஸ் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கிளின்டன், லக்கி அலி, வசுந்தராதாஸ் குழுவினர்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்ந்து கார்த்திக் மகத்தி பாடியுள்ள பாடல் படம் கோவில்.

திரைகானத்தின் நிறைவாக சாமி பரசுராம் படத்திற்காக ஒலிப்பது அர்ஜுன் ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்வர்ணலதா குரல்கள்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைதானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி பற்றி. திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் பி சரவணன். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசையில் கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை. தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம். இதில் இளைஞரசை என் ஹாசினி பாட்டு, ஆர் சஹானா பாட்டு. 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரை.

0: தானம் 101.4 ரெயின்போ பண்பலைகள் 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை இதில் சூழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 தீண்டாமை ஒழிப்பு வாரம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு. ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இளைய பாரதம். இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா. நடத்துபவர் துணை பேராசிரியர் பி செல்லியம்மாள் அவர்கள். பங்கேற்போர் எஸ் சந்தோஷ்குமார், கே வெங்கடேச பெருமாள், பி பவித்ரா, பி தட்சாயினி, எஸ் வித்யா, எஸ் கோபிகா, வி பாக்கியலட்சுமி, எம் எஸ் மதுமிதா, எம் லோகாபிராமன். 12:10 சங்கீத சாரல். இதில் சாலவாக்கம் கே திருமால் முருகன் அவர்களின் நாகஸ்வரேசை, காஞ்சிபுரம் ஜே சிவ மணிகண்டன் அவர்கள் தவில். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம். சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். மாலை ஒலிபரப்பில் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:55 வேலைவாய்ப்பு செய்தி. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சிகள். ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4°C, குறைந்த அளவு 27.5°C, ஈரப்பதம் 62%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2°C, குறைந்த அளவு 26.3°C, ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashwani, the news read by Anuja Kumar. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. Lal Sir Yamani Yerman Zote scored the decisive lone goal for India, while goalkeeper Savita Punya produced a crucial save from a penalty stroke to preserve the lead and secure the gold medal. The victory marks India's first women hockey gold at the Asian Games in 44 years, ending a long wait for the title. Earlier, Indian wrestler Sujit Kalkal scripted a remarkable comeback to win the gold medal in the men's 65 kg freestyle event. The 23-year-old Indian produced a stunning fight back in the final, recovering from a 4-9 deficit to defeat Tajikistan's Abdulmazid Gudiev 10-9 and clinch the Asian Games title. With this victory, Sujit has joined the elite company of Yogeshwar Dutt and Bajrang Punia, becoming a third Indian wrestler to win Asian Games gold in the men's 65 kg category. In boxing, Parveen Huda won the gold medal in the women's

0: 65kg category, defeating Chinese Taipei's Nian Chin Chen 3-2 in a split decision in the final. Ankush Panghal clinched the gold medal in the men's 80kg category, defeating South Korea's Kim Min-seung by a split decision 4-0 in the final. India's star woman boxer Lovlina Borgohain also clinched a gold medal in the 75kg category, defeating China's Bao Jie by a unanimous 5-0 decision in the final. It is India's only second gold medal in women's boxing at the Asian Games, following Mary Kom's gold in 2014. In archery, women's recurve team created history by clinching its maiden Asian Games gold medal. The trio of Ankita Bhakat, Kirti Sharma and Kumkum Mohor defeated world champion South Korea 5-3 in a thrilling final. India also bagged silver in the mixed recurve team event. Kumkum Mohor and Dheeraj Boma Devara finished runners-up after going down 3-5 to China in a closely contested final. With these impressive performances, India has climbed to fifth position in the overall medal standings. The country's medal tally has risen to 76, including 16 gold, 25 silver and 35 bronze medals. Prime Minister Narendra Modi today spoke to the brave Indian pilot Captain Smith Machar, whose heroics in thwarting off an attack by his co-pilot saved 180 lives on the Fly Dubai flight from Dubai to Tel Aviv. Captain Machar gave details of his experience to the Prime Minister and spoke of what gave him courage during the incident. The Prime Minister applauded his bravery and wished him a quick recovery. Mr. Modi said the whole country is praying for him. He said Captain Smith's courage, presence of mind and composure saved many lives. The nation pays homage to the father of the nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. A Sarv Dharm Prarthana Sabha was held at Bapu Samadhi at Rajghat in the national capital. President Draupadi Murmu attended the Sarv Dharm Prarthana this morning and paid floral tributes to the father of the nation. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Lok Sabha Speaker Om Birla, Union Housing and Urban Affairs Minister Manohar Lal and Delhi Chief Minister Rekha Gupta also paid tributes to Mahatma Gandhi at Rajghat. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi paid tributes to Mahatma Gandhi at Gandhi Smriti in New Delhi this evening. Several other dignitaries also paid tributes to Bapu. Eminent singers as well as school students sung devotional songs during the program. United Nations has welcomed India's approval of the 1.86 lakh crore rupees Green Energy Corridor Phase 3, describing the grid strengthening and battery storage scheme as a major step that will deliver big dividends for the country's people and economy. In a statement to a news agency, UN Climate Change Executive Secretary Simon Steele said the initiative would help India harness its growing renewable energy capacity, meet rising electricity needs, and further strengthen its position as a global leader. And that is the end of this news bulletin.
1: Akashvani.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: கரையர் மகள் மந்தாகினி தேவியை எப்பாடுபட்டேனும் சக்கரவர்த்தி முன்பாக நிறுத்த வேண்டும். தான் முன்னர் செய்த தவறுக்கு பிராயஷ்சித்தம் தேடும் வகையில் இந்த செய்கை இருக்கக்கூடும். அதற்காக வாயால் மட்டும் சொன்னால் பற்றாது. முன்னே கொண்டு வந்து ஆதாரமாக கரையர் மகளை நிறுத்தினால்தான் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை ஏற்படும் என்ற வகையிலே அனிருத்த பிரம்மராயர் இலங்கைக்கு பயணித்திருக்கிறார். அவர் அங்கே பயணித்த நேரத்திலே இங்கே பழுவேட்டரையர்கள் முதலமைச்சரான அனிருத்த பிரம்மராயரும் அருள்மொழிவர்மரும் பெரிய வேளாரோடு இணைந்து சதி செய்வதற்கு அங்கே அந்த சதி செயலிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்தார் அனிருத்தர். இதற்கு இளைய பிராட்டி, ஐயா, அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம். முன்னால் தெரிவித்துவிட்டுத்தான் அவர்

0: அவர்களை பார்க்கச் செய்ய வேணும் என்றாள்.
1: ஆம் ஆம், அவ்வாறுதான் செய்ய உத்தேசித்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு மந்தாகினி தேவி வந்து சேர்ந்ததும் போய் சொல்லலாம் என்று நினைத்தேன். இன்று காலை அரண்மனைக்கு வரவே எண்ணியிருந்தேன். அதற்குள் தியாகவிடங்கரின் மகள் நடுவில் தலையிட்டு எனக்கு ஏமாற்றத்தை அளித்து விட்டாள். அந்த பொல்லாத பெண்ணுக்கு ஒரு நாள் தகுந்த தண்டனை விதிப்பேன்
0: என்றார் முதன் மந்திரி. ஐயோ, அப்படி ஒன்றும் செய்யாதீர்கள். அவள் நல்ல பெண்ணோ பொல்லாத பெண்ணோ நான் அறியேன். ஆனால் அருள்மொழியை கடலில் முழுகிப் போகாமல் காப்பாற்றியவள் பூங்கொடிலிதான் அல்லவா?
1: கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லுங்கள் தாயே. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பகவான் காப்பாற்றினார். அவருடைய அருள் இல்லாவிட்டால் இந்த சிறு பெண்ணால் என்ன செய்து விட முடியும்? சோதிட சாஸ்திரம் உண்மையானால், கிரகங்கள் நட்சத்திரங்களின் சஞ்சார பலன்கள் மெய்யானால், இளவரசரை கடலும் தீயும் புயலும் பூகம்பமும் கூட ஒன்றும் செய்ய முடியாது.
0: இறைவன் அருளின்றி எதுவும் நடவாதுதான். ஆனால் இறைவனுடைய சக்தியும் மனிதர்கள் மூலமாகத்தானே இயங்க வேண்டும். பூங்குழலியை மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப எண்ணியிருக்கிறேன் ஐயா. அல்லது தாங்கள் வேறு விதமாக எண்ணினால் பகிரங்கமாகவே அருள்மொழியை இங்கு வரச் செய்யலாம் என்று கருதினால்?
1: இல்லை தாயே, இல்லை இல்லை. சிம்மாசனம் யாருக்கு என்பது நிச்சயமாகும் வரைக்கும் அருள்மொழிவர்மனை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. தங்கள் தந்தையை இன்று முடிவாக கேட்டுவிட எண்ணி இருக்கிறேன். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதாயிருந்தால் தங்கள் தம்பியை மறுபடியும் ஈழ நாட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுவது நல்லது. அருள்மொழிவர்மர் இங்கு இருக்கும் போது மதுராந்தகருக்கு மகுடம் சூட்ட சோழ நாட்டு மக்கள் ஒரு நாளும் உடன்பட மாட்டார்கள். சோழ நாடு பெரும் ரணகளமாகும். சோழ நாட்டின் நதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் பெருகி ஓடும்.
0: ஐயா, அப்படியானால் பூங்குழலியையும் சேந்தன முதனையும் மறுபடி நாகப்பட்டினத்துக்கு அனுப்புவதே நல்லதல்லவா?
1: அதுதான் நல்லது. சக்கரவர்த்தி விரும்பினால் ஒரு முறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பி போகலாம்.
0: ஆம் ஆம், மந்தாகினி தேவியும் அருள்மொழியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதியடையும்.
1: பெரிய இளவரசரை பற்றி தங்கள் தந்தைக்கு எவ்வித கவலையும் இல்லையல்லவா?
0: இல்லவே இல்லை. ஆதித்த கரிகாலனுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று சக்கரவர்த்தி நம்பியிருக்கிறார். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா?
1: எனக்கு என்னமோ அவ்வளவு நம்பிக்கை இல்லை. போர்க்களத்தில் பெரிய இளவரசர் அசகாய சூரர்தான். ஆனால் மற்ற இடங்களில் அவரை ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் கஷ்டமல்ல. பழுவேட்டரையர்கள் அவரை விரோதிக்கிறார்கள். பழுவூர் இளையராணி அவருக்கு எதிராக ஏதோ பயங்கரமான இரகசிய சூழ்ச்சி செய்து வருகிறாள். இந்த இரண்டு செய்திகளையும் கரிகாலருக்கு என் சீடன் மூலம் சொல்லி அனுப்பினேன். ஆயினும் பலனில்லை. தஞ்சாவூருக்கு எவ்வளவு சொல்லியும் வர மறுத்தவர் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போயிருக்கிறார்.
0: ஐயா, பழுவூர் இளையராணி எங்கள் சகோதரியா இருக்கக்கூடும் என்று நான் என் தமையனுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறேன். அருகிலிருந்து காப்பாற்றும்படியும் வானர்குலத்து வீரருக்கு சொல்லி அனுப்பினேன். ஆஹா, வல்லவரையர் மட்டும் இப்போது இங்கே இருந்திருந்தால் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பியிருக்கலாம்.
1: அந்த பிள்ளை ஏதாவது சங்கடத்தில் அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்கு நானும் என் சீடனை அனுப்பியிருப்பேன். இப்போது கூட தாங்கள் பூங்குழலியை அனுப்பினால் பின்னோடு திருமலையையும் அனுப்ப உத்தேசித்திருக்கிறேன்.
0: போனவர்கள் இன்னும் வந்து சேரவில்லையே. என் பெரியன்னை வந்துவிட்டால் என் நெஞ்சிலிருந்து முக்கால்வாசி பாரம் இறங்கிவிடும் ஐயா. அவர் வந்தவுடனே தாங்கள் என் தந்தையை சந்தித்து சொல்லிவிடுவீர்கள் அல்லவா? நான் என் அன்னையிடம் ஆதியிலிருந்து எல்லா கதையையும் சொல்லியாக வேண்டும்.
1: ஆஹா, மலையமான் மகளுக்குத்தான் எத்தனை மன துன்பங்கள். அதோடு திருக்கோவலூர் கிழவனுக்கு இதெல்லாம் தெரியும் போது அவன் என்ன செய்யப் போகிறானோ? தன் பேர பிள்ளைகளுக்கு பட்டம் இல்லை என்று தெரிந்தால் இந்த நாட்டையே அழித்து விடுவேன் என்று ஒருவேளை மலையமான் கிளம்பக்கூடும்.
0: என் பாட்டனாரை சரிகட்டும் வேலையை என்னிடம் விட்டுவிடுங்கள். இந்த பெண் வானதி இருக்க

0: இருக்கிறாளே. இவளுடைய பெரிய தகப்பனாரை பற்றித்தான் எனக்கு கவலையாயிருக்கிறது. கொடும்பாளூர் பெண் சோழ சிங்காதனத்தில் ஒரு நாள் வீற்றிருக்கப் போகிறாள் என்று அவர் ஆசை கொண்டிருக்கிறாராம். இந்த பெண்ணின் மனதிலே கூட அந்த ஆசை இருக்கிறது. வானதி இப்போது குறுக்கிட்டு ஆத்திரமடைந்த குரலில், அக்கா என்றாள். அந்த சமயத்தில் வானதி மேலே பேசுவதற்குள் பூங்குழலி உள்ளே பிரவேசித்தாள். அவள் தனியாக வந்தது கண்டு மூன்று பேரும் சிறிது துணுக்குற்றார்கள்.
1: கரையர் மகளே, உன் அத்தை எங்கே? திருமலை எங்கே?
0: என்று முதன் மந்திரி பரபரப்புடன் கேட்டார். ஐயா, என் கர்வம் பங்கமுற்றது. நான் சொல்லி போனபடி அத்தையை இங்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை.
1: நீங்கள் போவதற்குள்ளேயே காணோமா, அல்லது வருவதற்கு மறுத்து விட்டாளா? அப்படியானால்?
0: இல்லை ஐயா, கோட்டைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து விட்டோம். அதற்கு பிறகுதான் ஜனக்கூட்டத்திலே அகப்பட்டு அத்தை காணாமல் போய்விட்டார் என்றாள் பூங்குழலி. பின்னர் அந்த சம்பவம் பற்றி அவள் விவரங்களை கூறினாள். மந்தாகினி தேவி நல்ல வேளையாக சேந்தனமுதன் வீட்டிலேயேதான் இருந்தாள். அவள் அங்கேயே இருக்கும்படியான காரணங்கள் நேர்ந்திருந்தன. நேற்றிரவு அடித்த புயலில் அமுதனுடைய வீடு சின்னாபின்னம் அடைந்திருந்தது. தோட்டத்திலிருந்த மரம் ஒன்று வீட்டு கூரை மேலேயே விழுந்திருந்தது. தோட்டத்திலிருந்த மரம் சேந்தனமுதனோ முதல் நாளிரவு மழையில் நனைந்த காரணத்தினால் கடும் ஜுரம் வந்து படுத்து பிதற்றிக் கொண்டிருந்தான். இரண்டு சகோதரிகளும் விழுந்த மரங்களை அகற்றி வீட்டை சரிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். பூங்குழலியை கண்டதும் மந்தாகினி தேவி மகிழ்ச்சியடைந்தாள். திருமலையைக் கண்டு கொஞ்சம் தயங்கினாள். அவன் நம்மைச் சேர்ந்தவன் என்று பூங்குழலி கூறிய பிறகு தைரியமடைந்தாள். வழியில் பூங்குழலியும் திருமலையும் வாய்ப்பேச இயலா ராணியிடம் என்ன சொல்லுவது, எவ்வாறு சொன்னால் அவள் தயங்காமல் தங்களுடன் வருவாள் என்று பேசி முடிவு செய்திருந்தார்கள். அந்தப்படியே பூங்குழலி அவள் அத்தையிடம் கூறினாள். சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிருப்பதாகவும், எந்த நேரத்திலும் இந்த மண்ணுலகை விட்டு போய்விடலாம் என்றும், அவருடைய மூச்சு பிரிவதற்கு முன்னால் வாய்ப்பேச இயலாத ராணியை ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்றும், வாய்ப்பேச இயலா ராணியை அவர் இத்தனை காலமாகியும் மறக்கவில்லை என்றும், அவளை பார்த்தால் ஒருவேளை அவர் புதிய பலம் பெற்று இன்னும் சில காலம் உயிர் வாழக்கூடும் என்றும் சமிக்ஞை பாஷையில் தெரியப்படுத்தினாள். அதற்காகவேதான் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவளை எப்படியாவது பிடித்து வர ஆட்களை அனுப்பியதாகவும், முதன் மந்திரியின் அரண்மனையிலேதான் முதல் நாளிரவு தங்கியிருந்ததாகவும் கூறினாள். சக்கரவர்த்தியின் அருமை புதல்வி குந்தவை தேவி வாய்ப்பேச முடியாத ராணியை தன் தந்தையிடம் அழைத்துப் போவதற்காக முதன் மந்திரி வீட்டில் காத்திருப்பதாகவும் தெரியப்படுத்தினாள். இதையெல்லாம் ஒருவாறு தெரிந்து கொண்ட பிறகு மந்தாகினி பூங்குழலியுடனும் திருமலையுடனும் புறப்பட்டு வர இசைந்தாள். கோட்டை வாசலுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது சக்கரவர்த்தியின் வேளக்கார படையினர் கோட்டைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகட்டும் என்று மூன்று பேரும் ஒதுங்கி நின்றார்கள். வேளக்கார படையை மந்தாகினி கண்கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். வேளக்கார படையை தொடர்ந்து ஒரு பெருங்கூட்டம் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தது. அவர்களை தடுத்து நிறுத்தவும் கோட்டை கதவுகளை சாத்தவும் காவலர்கள் செய்த முயற்சி பலிக்கவில்லை. இந்த கூட்டத்தோடு நாம் போக வேண்டாம், முதன் மந்திரி அரண்மனைக்கு போக பிரத்யேகமான சுரங்க வழி இருக்கிறது, அதன் வழியாக போகலாம் என்றான் திருமலை. இதை பற்றி பூங்குழலி அவளுடைய அத்தைக்கு சொல்ல பிரயத்தனப்பட்டாள். வாய்ப்பேச முடியா ராணி அதை கவனிக்காமல் கோட்டைக்குள் போகும் கூட்டத்தோடு சேர்ந்து போகத் தொடங்கினாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பாட்டன் மலையமானின் ஆலோசனைப்படி அருள்மொழிவர்மர காஞ்சிக்கு அழைச்சிக்கிட்டு போக பார்த்திபேந்திரன் இலங்கைக்கு போனான். இளைய பிராட்டியின் ஆலோசனைப்படி ஓலையுடன் போன வல்லவரையன் அவரை பழைய அறைக்கு அழைச்சிக்கிட்ட வரதா இருந்தான். முதன் மந்திரி அனிருத்தரோ ஆழ்வார்க்கடியான் மூலமா செய்தி அனுப்பி அவர் சில காலம் ஈழத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தார். பழுவேட்டரையரோ அவரை சிறப்படுத்தி தஞ்சைக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதில் எதுவுமே நிறைவேறல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால தற்போது நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார் அருள்மொழிவர்மர். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுறதா இருந்தா அருள்மொழிவர்மரை மறுபடியும் ஈழத்திற்கு அனுப்பிடுறது நல்லது. சோழ நாடு ரணகலம் ஆவதை தவிர்க்கலாம். இது அனிருத்தரின் கருத்து. திடீர்னு இன்னொரு கருத்து பாய்ச்சு. இந்த ஏற்பாட்டை ஆதித்த கரிகாலர் ஏத்துக்கணுமே. நாசுக்கா வேற விதமா கேட்டு நழுவிடுறார். இந்த பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள் சங்கட்டம். இதுல கட்டம் என்பது ஒடுக்க வழியை குறிக்கும், அதாவது குறுகியங்கிற அடிப்படை.

0: முடியல. அடைக்கப்பட்ட பாதைன்னு கூட கொள்ளலாம். சங்கட்டம், அப்படிப்பட்ட இடர்பாடு, நெருக்கடியான நிலை. அடுத்து துணுக்குறுதல். இது துண்ங்கிற ஒலி குறிப்பு சொல்ல அடிப்படையாக கொண்டு பிறக்குது. அச்சம், நடுக்கம் இதையெல்லாம் உள்ளடக்கியது. நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தாற்போல தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துண் என்று உணரா குறி அறிவாளருக்கு கூடலும் ஆகுமே என்கிறார் திருமூலர். மரக்கட்டை போல உடல் அசையாம உடலை சொறிந்தாலும் தாக்கினாலும் துணுக்குன்னு உணராமல் மெய்ப்பொருளோடு பொருந்தி இருக்கும் யோக நிலை இது. சின்னா பின்னம், ரெண்டு சொற்கள் ஒரு தொடர். சின்ன வெட்டுதல், பின்ன துண்டிக்கப்பட்ட. சின்னா பின்னம், வெட்டி துண்டிக்கப்பட்ட. சக்தி வழிபாட்டில் தசமகா வித்யைகள் என்கிற வடிவங்களில் சின்ன மஸ்தா ஓர் அம்சம். சின்ன துண்டிக்கப்பட்ட, மஸ்தா தலையினல். இது ஓர் உருவகம். அகங்காரம் கொண்ட மனம் அழியணும், இதுதான் உட்பொருள். கையில் வச்சிருக்கிற கத்தரிக்கோல் இதன் வெளிப்பாடு. அச்சுறுத்தும் தோற்றம், ஆனால் அறிவுறுத்தும் தத்துவம். சக்தி வழிபாட்டின் ஆதாரம் சுறுசுறுப்பான இயக்கம் அல்லவா? இந்த மூதாட்டி மந்தாக்கினி தேவி இதை ஒவ்வொரு செயலையும் வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. அன்னைக்கு வல்லவரையன் கோட்டையை விட்டு வெளியேற யுக்தி பண்ணான். இன்னைக்கு இந்த அம்மையார் துணிச்சலை உள்ள போக துடிப்பா இருக்காங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: கொய்யா செடியை வந்து ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு 40 நாளில் அடுத்த பூ வந்துடும். ஒரு இலையை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 6 இலை வர்றதுக்குள்ள ஒரு செட்டு பூ வந்துடும். அப்படி வரலைன்னா அதை கட் பண்ணிடுவோம். ஒரு மாற்றி பண்ணிக்கிறோம். ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன், 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து ஒரு சீசன்லையும், மீதி இருக்கிறத ஒரு சீசன்ல. இப்போ மாற்றி இப்போ இது காய்க்கிறப்போ அது வந்து பூ எடுத்துகிட்டு இருக்கோம், அது ஈல்டு எடுக்கிறப்போ இது பூ இப்படி மாற்றி எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மாதமும் 12 மாதத்தில் ஒரு 10 மாதமாவது சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
2: இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், தூண்டில் மீன் படத்திற்காக. எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே. சுசீலா.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துக்கள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய

சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார்

0: அறியப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இவற்றில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேக்குவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னமும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதித் தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதித் தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தருமபுரியில் ஆகாஷ்வாணி பண்பலை தொடங்கப்பட்டு தற்போது 20வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. விவசாயிகள், தொழில்துறையினர், மகளிர் உட்பட பல்வேறு தரப்பினரின் வரவேற்பை இந்த பண்பலை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சி என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன்வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அரியலூரில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சுப்பிரமணியன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். செப்டி டேங்கிற்கு கான்கிரீட் போட்டு அதற்கான பலகைகளை அகற்றும் பணியில் ராமச்சந்திரன், பாஸ்கர், தினகரன் ஆகிய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செப்டி டேங்கிற்குள் இறங்கிய 3 தொழிலாளர்களும் மூச்சுத்திணறல் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அருகில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக செந்துறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரையும் ஆபத்தான நிலையில் மீட்டனர். பின்னர் அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக செந்துறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது 3 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த 3 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கதர் கிராம வாரியத்தின் சார்பில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
4: இந்த விற்பனையகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நம்முடைய பணிமனைகள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் இந்த தற்காலிக விற்பனையகங்கள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இங்கு காதியுடைய புடவைகள், காதியின் வாசனை திரவங்கள், இன்று புதியதாக காதியில் இந்த மின்னல் என்று ஃப்ளோர் கிளீனர் மற்றும் நம்முடைய முக்கியமான இந்த கிளீனிங் எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும்

0: பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்துடைய தேன் உலக பிரசித்தி பெற்றது. அதையும் நம்ம காதி விற்பனையகத்தில் காதி மூலியமாக அந்த விஷயங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருடம் 1 கோடி ரூபாய் இலக்கு நம்முடைய காதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி அதிகமான விற்பனை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 600 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் செபக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் பெற்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 16 தங்கம், 25 வெள்ளி, 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் தாவேக அரசு செயல்படுத்தவில்லை என்று BJP குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 6:40. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. மனதில் நின்றவை முதலில் S. ஜானகி பாடியுள்ள பாடல். படம் இன்று நீ நாளை நான்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. நேரம் 6:51. திரைகானத்தில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் படம் ஒருவர் வாழும் ஆலயம்.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கிடைக்கலாம். தொடர்ந்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் நினைவெல்லாம் நித்யா.

நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகானம். முதல் பாடல் புன்னகைப்பூவே, படத்திற்காக தேவன் ஹரிணி பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. பிரேம்குமார்.
1: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு அங்கன்வாடி நமது பொறுப்பு என்பதை வலியுறுத்தும் வகையில் ஊட்டச்சத்து கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் உடலுக்கு வலிமை தரும் சிறுதானிய உணவுகள், உடல் வளர்ச்சி தரும் உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், பயறு வகைகள், இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள், சத்தான கீரைகள் மற்றும் காய்கறி வகைகள், தாய்ப்பால் கொடுக்கும் போது கவனிக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் சிறுதானியங்கள் செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் உதவி தேவைப்படும் பெண்களுக்கு 24 மணி நேர சேவை மையம் குறித்து விழிப்புணர்வு தகவல்களும் காட்சிப்படுத்தப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கண்காட்சியில் நவதானியங்களால் உருவாக்கப்பட்ட மனித உருவம் மற்றும் போட்டோ பாயிண்ட் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கிராம பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது கால்நடை வளர்ப்பாகும். விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் கால்நடைகள் விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். கிராமங்களில் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கால்நடைகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் அரியலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவமனையிலிருந்து தொலைவில் உள்ள கிராமங்கள் மற்றும் அதிக அளவு கால்நடைகள் உள்ள கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் நடைபெறும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பணிகளும் இலவசமாக மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் தொடங்கியது. சிறுவலூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற முகாமை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். இதனையடுத்து சிறந்த பசுக்கள் மற்றும் சிறந்த கன்றுகளை பராமரித்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார். இம்முகாமில் கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், உள்ளூர் நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி, காளைகள் மற்றும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கு ஆண்மை நீக்கம், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், சினைப்பிடிக்காத மாடுகளுக்கு மருந்து நீக்க சிகிச்சை உள்ளிட்ட 13 வகையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. முகாமில் கால்நடை உதவி மருத்துவர்கள், உதவியாளர்கள் ஆகியோர் சிகிச்சை அளித்தனர். மேலும் முகாமில் சிறுவலூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாய

0: மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் மேலாண்மை குழு திட்டப்பணிகள் குழு ஆய்வுக் கூட்டம் குழு தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான மிர்னாலினி தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தோல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தின் கனிம வள நிதியிலிருந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த கருத்துருக்களும், திட்டப்பணிகளின் எண்ணிக்கை, திட்ட மதிப்பீடு உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்து திட்டங்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை உரிய முறையில் பரிசீலனை செய்து பரிசீலிக்கப்பட்ட முன்மொழிவுகளை துறை வாரியாக வகைப்படுத்தி அதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் மிர்னாலினி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் வேளாக்குறிச்சி கிராமத்தில் வளர்ந்த பாரதம் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்க திட்டத்தின் கீழ் 22 மற்றும் 23 கிளை வாய்க்கால்கள் 4.5 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மிர்னாலினி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் பணியாளர்களின் வருகை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் வரவிருக்கும் பருவமழையை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள பணிகளை உரிய காலத்திற்குள் தரமாகவும் விரைவாகவும் முடித்திட அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுய உதவிக்குழு பெண்கள் பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறு சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் வகையிலும் கல்லூரி மாணவர்களிடையே இப்பொருட்களை கொண்டு சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி சந்தை அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிர்னாலினி திறந்து வைத்து சுய உதவிக்குழுக்களால் தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்களை பார்வையிட்டு அது குறித்து சுய உதவிக்குழு பெண்களிடம் கேட்டறிந்தார். இதில் சுய உதவிக்குழு பெண்களால் தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், கைத்தறி நெசவு குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பட்டுப்புடவை மற்றும் கைத்தறி ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள், நவதானியங்கள் தயாரிக்கப்பட்ட சத்து மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. 3 நாட்கள் நடைபெற்ற கல்லூரி சந்தை கண்காட்சியில் பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடையும் வகையில் இது தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ராம்குமார். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்ச்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக்கு

0: காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இதுதொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் எட்டாம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசு பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்தவொரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான் மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும் அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2 பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை நாங்கள் கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்கள் சீர்படுத்த ஆரம்பிச்சோம்.

0: கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்கள்ல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும் இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சு.
1: நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், இனிமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை ஒட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் வினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாஸும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்வில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணைச் செய்தி. முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காயின் தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள். நெற்பயிரில் பாக்டீரியா இலக்கருகள் நோயின் தாக்கம் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் காணப்பட்டால் தயாமிதாக்சிம் 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 400 மில்லி ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும்.

தற்போது நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 2 கிராம் 1 ஏக்கர் விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவுக்கு குறைக்கும். அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்தோடு கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: என்ன மருதாணி அக்கா, தோட்டத்து வேலைக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. கையில சாப்பாட்டு பைய வேற காணோம்.
1: வா வள்ளி, இன்னைக்கு தோட்டத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் நான் நேரத்துக்கே போறேன். என் தங்கச்சிட்டு சாப்பாட்ட கொண்டு வரேன்னு சொல்லிட்டா.
0: ஓ அப்படியா, சரிக்கா. முக்கியமான வேலைன்னு சொன்னீங்களே, மரக்கன்று ஏதாவது தோட்டத்துல நட போறீங்களா என்ன? ஏன் கேக்குறேன்னா, எப்ப பாரு மரக்கன்றுகளை வாங்கிட்டு வர்றதும் நடவு செய்யறதுமா இருப்பீங்களே, அதான் கேட்டேன்.
1: அது சரி, அக்காவை நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க கொய்யா மரத்துல காய்கள் எல்லாம் நல்ல திரட்சியா பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அத பறிக்கிறதுக்காக ஆட்களை வர சொல்லிருக்கோம். நானும் அதனாலதான் வரசா போயிட்டு இருக்கேன்.
0: ஆஹா, இதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. ஒவ்வொரு முறையும் உங்க தோட்டத்துல விளைஞ்ச கொய்யா பழங்களை வாங்க நம்ம ஊர் சந்தை மட்டுமில்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களும் வந்து வாங்கிடுவாங்களே. அந்த அளவுக்கு உங்க கொய்யா பழங்க பேர் போனதாச்சே.
1: ஆமா வள்ளி, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் கொய்யா பழங்களை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போவாங்க. அந்த தருணத்தை நினைச்சு பார்க்கும் போது வார்த்தையே வரல புள்ள. பசிக்கிற போது ஒரு மூணு கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டா போதும், வயிறு நிறைஞ்சு போயிடும்.
0: சரி மருதாணி அக்கா, உங்க தோட்டத்துல உள்ள மரங்களுக்கு என்ன உரம் போடுவீங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்களே.
1: இதுல என்ன ரகசியம் இருக்கு வள்ளி? இயற்கை நமக்கு கொடுத்த கொடைதான் விவசாயம். இத நாம இயற்கை

0: முறையான முறையில பண்றது தானே நல்லது. அதனால எங்க துழுவத்துல கிடைக்கிற ஆட்டேரு மாட்டேரு இதையெல்லாம் பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம நாங்க எங்க பண்ணையில கிடைக்கிற பொருட்களை வச்சே ஜீவாமிர்த கரைசலை தயாரிச்சு மரத்துக்கு பயன்படுத்துறோம். அதனால எங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குது. புள்ள
1: என்னக்கா ஜீவாமிர்த கரைசல் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பல விஷயங்களை சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஏன் கேக்குறேன்னா, எனக்கும் இதை பத்தி விஷயம் தெரிஞ்சா நானும் கொய்யா மரம் வளர்த்து நாலு

0: உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஏன் கேட்குறேன்னா, எனக்கும் இதை பற்றி விஷயம் தெரிஞ்சா நானும் கொய்யா மரம் வளர்த்து நாலு காசு பார்ப்பேன்ல.
1: நிச்சயமா, எல்லாரும் வளமாக வாழணும்னு தான் இயற்கை அன்னையும் ஆசைப்படுவாங்க. இப்போ என்ன, இதை பற்றின விவரம் தெரியணும், அவ்வளவுதானே? என் கூட வாப்பிள்ள.
0: எங்கக்கா கூப்பிடுறீங்க?
1: நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு கூட்டம் நடக்க போகுது, அங்கே உனக்கு தேவையான தகவல்களை சொல்லுவாங்க, வாப்பிள்ள போவோம்.
0: மருதானியக்கா, அப்போ எனக்கும் நல்ல காலம் பிறந்துடுச்சு போல. இதோ இப்பவே விவரம் கேட்க வந்துடுறேன்.
1: வள்ளி, விவசாய கூட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, முன் வரிசையில போய் உட்காந்து விவரத்தை தெளிவா கேட்டுப்போம்.
0: சரிக்கா.
2: கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி.
3: என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்க. பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
2: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட இது. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறது இல்லை. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க்கு பேஸ்டான ஒரு வேலை, அதாவது ஒர்க்கு நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோடு நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம், என்னோடய செடி, என்னோடய கோழி, அதுகளோடு நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோடய லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். எவ்வளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லாபகரமாக இருக்கும். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம மார்க்கெட் பண்ணும் பொழுது மார்க்கெட்டில் நேரடியாக நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்குறோம்ல, நேரடியாக அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும், அவங்களுக்கும் விலை கம்மியாக கிடைக்கும். இடையில ஒரு வியாபாரிகிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டும் கம்மியாயிரும், அவங்களும் ஜாஸ்தியாக வச்சு விற்றுருவாங்க.
3: சரி, இதுக்கு என்ன மாற்று, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்கு?
2: இல்லை, நம்ம என்ன செய்யறோன்னா, இப்போ ஒரு சில நம்ம நேரடியாக வியாபாரம் பண்ண முடிஞ்ச பொருட்கள் நம்ம வியாபாரம் பண்ணிடுறோம், பழங்களை முடியாததை நம்ம வந்து ஜாம் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக, அப்புறம் ஜூஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், அப்புறம் கொய்யா இலையில் டீ தயார் பண்ணுறோம். அதை அடிஷ்னலாக நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ரெவன்யூ எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து அதை வந்து பண்ணுறோம். கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலேயே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரீச் ஆனது.
3: பல்பொடியும் டீ தூளும்
2: கொய்யா இலையும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை, நான் கொடுக்குறதுன்ற இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது. அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அந்த மாதிரி ஒரு பக்கம் போகிறத அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடறோம், இழுத்துக்கிறோம் அவங்ககிட்ட. அதுக்காக தான் நான் அந்த அது இன்டகிரேட்டட் ஃபார்மாக மாற்றினேன், அந்த கோழி ஆடு
3: ஆடு
2: அதெல்லாம்.
3: இன்னொன்று, இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரகம் சொன்னீங்க, அர்கா கிராண்டு, இன்னொன்று வந்து தைவான்
2: கிரண், தைவான் பிங்க்.
3: நமக்கு நீங்கள் ஏக்கர் கணக்கில் சொன்னாலும் சரி, அல்லது ஒரு கொய்யா மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு விளைச்சல் ஈல்டு கிடைக்கும்?
2: ஒரு முதல் வருஷத்தில் சார், ஃபஸ்ட்டு வருஷத்தில் வந்து 5-7 கிலோ வர ஒரு
3: மரத்துலேருந்து கிடைக்கும்,
2: ஒரு செடியிலேருந்து எடுக்கலாம். இப்போ செடி பெருசாகிருச்சு அப்படின்னு வச்சாங்களேன், கொஞ்சம் 2வது வருஷம் 3வது வருஷம் அப்படிலாம் வந்துச்சுன்னா ஒரு 10-12 கிலோ வர எடுக்கலாம் ஒரு செடிக்கு. அப்போ நம்ம வந்து 1800 செடி வச்சுருக்கோம், 3 ஏக்கர் சேர்த்து 1800. அதில் 3 ஏக்கருக்கு நம்ம கொஞ்சம் இந்த ஆடு கோழி அதெல்லாம் விடுறதுக்காக கொஞ்சம்
3: இடம் விட்டுருக்கோம்.
2: அப்புறம் அந்த மோட்டர் ரூமு கிட்டக்கிட்ட 3/4 ஏக்கருக்கிட்ட நம்ம வந்து இடம் விட்டுருக்கோம் ஸ்பேஸ்.
3: அப்போ 2.5 ஏக்கர் தான்.
2: ஆமாம், இப்போ அந்த ஆடு வைக்கிறது பிளான்ட் இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ கிராப் போடுறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் போக நம்ம ஒரு 1800 செடின்னு வச்சாங்களேன். இப்போ 1800 × 10 கிலோன்னு
3: வச்சாங்க. 1800 × 10 = 18 டன்.
2: அவ்வளோதான் இதெல்லாம் பண்ணோம். இதில் வந்து என்னென்னா, இப்போ 18 டன் வருது அப்படின்னா 18 டன்னுமே அப்படியே வந்து நம்ம என்கேஸ் பண்ண முடியாது,
3: ஒரே நேரத்திலையும்
2: பண்ண முடியாது. ஏன்னா டேமேஜ் இருக்கும், கீழே விழுகும், பறிக்க முடியாமல் போகும், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு விற்க முடியாமல் ரிட்டர்ன் வரும், அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ ஆவரேஜாக ஒரு 18 டன்னா ஒரு 10 டன்னு 12 டன்னு வந்து நம்ம வந்து
3: விற்கலாம்.
2: அதை வந்து நம்ம நம்மளோட ரெவன்யூவாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்.
3: பொதுவாக கொய்யானுடைய விளைச்சல் வந்து எந்த மாதத்தில் ஜாஸ்தி இருக்குங்க?
2: இப்போ இது வந்து சார், நம்ம விளைச்சல் வந்து இப்போ ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு தான் சீசனு கொய்யாவுக்கு பெருமா ட்ரெடிஷ்னலாக. ஆனால் நம்ம போடுறது வந்து எவர் சீசன் தான், ஏன்னா நம்ம வந்து ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு

0: 40 நாளில் அடுத்த பூ வந்துடும்.
1: 40 நாளில் வந்துடும்.
0: ஆ, வந்துடும். ஒரு இலையை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 6 ஏழாவது இலை, 6லேருந்து 7 இலை வர்றதுக்குள்ளே ஒரு ஒரு செட்டு பூ வந்துடும். அப்படி வரலைன்னா அதை கட் பண்ணிடுவோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 6வது இலை 7வது இலையில் ஒரு செட்டு பூ வந்துடும். அப்போ வந்து எப்பயுமே அவங்களுக்கு வந்து மாற்றிடும். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு மாற்றி மாற்றி பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சாங்களேன், 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து ஒரு சீசன்லையும், மீதி இருக்கிறத ஒரு சீசன்லையும் இப்போ மாற்றி, இப்போ இது காய்க்கிறப்போ அது வந்து பூ எடுத்துகிட்டு இருக்கோம், அது ஈல்டு எடுக்கிறப்போ இது பூ மாற்றி மாற்றி எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மாதமும் 12 மாதத்தில் ஒரு 10 மாதமாவது காய் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு செடியில் வந்து பூ இருக்கும், சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும்,
1: எல்லாமே இருக்கும்,
0: எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்படி தான் நம்ம கட் பண்ணி விடுவோம். அப்படி இருந்தால் தான் கமர்ஷியலாக இதை வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். இப்போ நம்ம 4 மாதம் எதுவுமே இல்லைன்னா சும்மா இருக்க முடியாதுல்ல சார்,
1: சாப்பிடணும் இல்லை,
0: ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ சர்வை பண்ணோம்னா, இப்போ நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு அப்படியே மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான வீரிய ஒற்றகத்தை நம்ம வந்து தேர்வு செய்கிறோம்.
1: இந்த மாதிரி கன்றுகள்லாம் நமக்கு ரகங்கள், இந்த அர்கா கிராண்டு, தைவான் பிங்க், அந்த கன்றுகள்லாம் கிடைக்குதுங்களா?
0: கிடைக்குது. நம்ம ஏரியாவில் கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே வருது. ஆர்டர் பண்ணோம்னா வேலூர், திருச்சி, இந்த பக்கம் வந்தவாசி, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி
1: கிடைக்குது.
0: நர்சரி இருக்கு.
1: இப்போ நம்ம பண்ணுறது ஒரு தோட்டக்கலை பயிர் பண்ணுறோம், பழமர பயிர் தான். அந்த தோட்டக்கலைத்துறை அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையம் இவங்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க?
0: கண்டிப்பாக சார், அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, மாரல் சப்போர்ட். இப்போ நான் ஒரு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இப்போ ஜிங்க் குறைபாடுனால இலை சுருண்டு. இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தாலும் இல்லை, ரெண்டாவது பரம்பரை விவசாயம் பண்ணவனும் இல்லை, ஒரு இப்போ படிச்சுட்டு சும்மா 5 வருஷம் பண்ணவங்க தான். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஏற்கனவே வந்ததுன்னா இப்போ பிரச்சனை, அப்போ வராமல் தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம என்ன, அப்போ இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டு தான் நம்ம இதை வந்து அவங்க, அப்போ அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து இதுதான் அது பிரச்சனை, அப்போ அதுக்கான ரெமெடி ஆர்கானிக் இன்புட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, மெஷினரிஸ் கொடுக்குறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுவாங்க. திருவூரில் இருக்க கேவிக்கில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து ஒத்தாசை பண்ணாங்க. ரெண்டாவது வந்து வெளியில் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல எக்ஸ்போசர் கொடுத்ததும் அவங்க தான். இப்போ நம்மளெல்லாம் யாருமே தெரியவே தெரியாது. அப்போது இப்போ நான் கொய்யா ஜாமு, கொய்யா இலையில் டீ, பல்பொடிலாம் வந்து உலகம் முழுக்க நம்ம கொடுக்குறோம். யார் யாரோ கேட்குறாங்க, இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம நேரடியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இல்லைனாலும் இங்கேருந்து போகிறவங்க மூலமாக போகுது. அந்த மாதிரி வெளியில் சோசியல் மீடியாவில் எக்ஸ்போசர் கொடுத்தது அவங்க தான்.
1: தோட்டக்கலைத்துறையும் வேளாண் அறிவியல் நிலையம்,
0: தோட்டக்கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வியாபாரம் மார்க்கெட்டிங் சைடில் ஒரு சில சின்ன சின்ன, ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுமோ, அவங்களோட வரம்புக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ
1: பண்ணித்தராங்க,
0: அதை நம்ம பண்ணுறாங்க. அது நம்ம ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு பெரிய உதவியாக தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கோழியே வளர்க்குறமே அதே மானியத்தில் தான் கொடுத்தாங்க,
1: அதில் இன்டகிரேட்டட் ஃபார்மில் கொடுத்துருக்குற கோழி,
0: கோழியே மானியத்தில் தான் கொடுக்குறாங்க. பாதிக்கு பாதி நம்ம ஒரு 50% மானியத்தில் கொடுக்குறாங்க. அது மாதிரி சின்ன சின்ன உதவிலாம் உதவி தான், ஆர்கானிக் இன்புட்ஸ்லாம் கொடுக்குறாங்க நிறையா. அதெல்லாம் வந்து வெளியில் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப விலை தான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மானியத்தில் அரசு மானியம் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம கூப்பிட்டு
1: கொடுத்துட்றோம்,
0: கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அதில் நம்மளையும் வந்து
1: சேர்த்துக்கிறோம். இப்போ இவ்வளோலாம் செய்கிறீங்க, நீங்களே ஒரு அவுட்லெட் வைக்க முடியாதா?
0: இல்லை, நாங்கள் எங்கள் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரியே மெயின் ரோட்டில் தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒரு வண்டி, தள்ளு வண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. அது வந்து உற்பத்தி பண்ணுற விவசாயிகளே அவங்க பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் மூலமாக அந்த வண்டி கொடுக்குறாங்க. அந்த வண்டியில் போட்டு தான் நாங்கள் எங்கள் காய வைக்கிறோம். அதில் அந்த கொய்யா ஜாமு டீ அது மாதிரி வேலை என்ன மாதிரி இருக்கிற வெளியில் இருக்கிற ஆர்கானிக் விவசாயிகள் இருக்கிற பொருட்களை வாங்கி, நான் என்கிட்ட இருக்கிறது அவங்க வாங்கிக்கிறவங்க, அவங்கள்ட்ட அப்படி வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நேரடியாக நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களை நம்ம நேரடியாக விற்பனை பண்ணுறதோட விளைவு தான் நம்ம ஓரளவுக்கு இது ப்ராஃபிட்டாக நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு விவசாயிகள் வந்து வியாபாரி நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து போல்டாக இது வந்து நல்ல லாபகரமான ஒரு தொழில் அப்படின்றத அவங்களால போல்டாக சொல்ல முடியாது. இப்போ நாங்களே விற்கிறதுனால நாங்களே நிர்ணயம் பண்ணிடுறோம் விலையை. எங்களுக்கு வந்து இப்போ 100 கிலோ காய் எடுத்துகிட்டு போய் அதில் 80 கிலோ விற்றுட்டு மிச்சம் 20 கிலோ ரிட்டர்ன் வந்தால் கூட அது பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் வியாபாரிகள் கொடுக்குறப்ப அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இவர் மார்க்கெட்டு கொண்டு போயிட்டோம்னா அவன் சொல்கிறத
1: அவங்க சொல்கிற ரேட்டு தான்,
0: திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் வியாபாரி ஒரு என்னை பொறுத்தல் என்ன சார், கஷ்டம் இருந்தாலும் விவசாயியே வியாபாரியாக மாறினான்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த விவசாயி வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணிடுவான்.
1: முடியும்,
0: முடியும் கண்டிப்பாக. அப்போ கன்சியூமர்கிட்ட போய் சேரும் பொழுது 80 ரூபாய்க்கு போகிற காய்
1: விவசாயிகிட்ட 20 ரூபாய்க்கு தான் போகுது,
0: 20 ரூபா போகுது. அப்போது அப்படி ப்ராஃபிட். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிதுன்னா 80 ரூபாய்க்கு நம்ம ஒரு கன்சியூமர் கொடுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு 20 ரூபா போயிடுது. நம்மகிட்ட 20 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ நம்மளுக்கும் ப்ராஃபிட்டு, கன்சியூமருக்கும், அவங்களும் அதை கரெக்டாக வந்து வாங்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ நம்ம நேரடியாக தோட்டத்துலேருந்து அப்படியே கன்சியூமருக்கு போகிறதுனால பெரிய அளவில் அந்த கொய்யாக்காய் குவாலிட்டியாகவும் கிடைக்கும்.
1: உங்களுடைய கொய்யா பழம் தரமானது

0: அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுப்பீங்க?
1: உத்தரவாதம் அரசாங்கத்திலேருந்து கொடுக்குற ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது, அவங்க செக் பண்ணிவிட்டு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அவங்க எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க,
0: அது ஆர்கானிக்குன்னு
1: ஆர்கானிக்காக இருக்குது. நான் வந்து ஒரு இடத்துல ரோட்டில் கடை வச்சுருக்கேன், அந்த ரோடு வந்து இப்போனா பழைய ரோட்லேருந்து ஹைவேயை மாறிடுச்சு. இப்போ இங்கேருந்து போகிறவங்க சென்னையில் போகிறவங்க ஹைவேல நேராக திருத்தணி திருப்பதி போகிறவங்க ஹைவேல போகிறாங்க, போயிடலாம், அந்த மாதிரி ரோடு இருக்குது. அதனாலேயே பாதி நிறைய பேர் வந்து அப்படியே ஏறிட்டாங்க. ஆனால் ஒரு சில அப்படி போகிறவங்க 20-30% பீப்புள் வந்து இப்படி கீழே இறங்கி இந்த பழைய ரோட்டில் வர்றாங்க. வர்றப்ப சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே போயிருப்போம், கொய்யா வாங்குறதுக்காக இப்படி வர்றோம் அப்படின்னா. அப்போ
0: செந்தில்குமார் ஐயாவுடைய தோட்டத்து கொய்யா பழத்தை வாங்குறதுக்காகவே கீழே இறங்கி வர்றாங்க.
1: என்னோட தோட்டம் சொல்ல முடியாது, என் ஒய்ஃபு தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதாவது என்ன சொல்றது, கோர் கேரக்டர் அவங்க தான் அதில் வந்து மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டான பண்ணுறது. அப்படி வந்து திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, இதுதான் என்னை பொறுத்தவரை நம்ம என் பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான், அவங்க வாங்குறாங்கன்னா அப்போ நம்ம நல்லா இருக்குது அப்படி தான்
0: தேடி வந்து வாங்குறாங்கன்னா அதுதான காரணம்
1: அப்படின்னு நினச்சிக்கிற வழி தான். அப்புறம் அது போக ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ப்ரூஃப் வந்து இவங்க கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு நிறையா இது இருக்குது. நான் அனுபவத்தில் நிறையா அனுபவிச்சிருக்கோம், நாங்கள் 13 பேரில் நாங்கள் 2 பேர் தான் நிற்கிறோன்னு. அதில் நான் நின்னதுக்கு மெயினான காரணம் என்னோடய கஸ்டமர்ஸ், அவங்களோட அந்த ஃபீட்பேக்கு. அவங்க சொன்ன ஒரு சில கொய்யா பழத்தை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி டீப்பாக வந்து அவங்க எமோஷனலாக அதில் கனெக்ட் ஆனது, அதனோட விளைவு தான் சரி என்னன்னா பரவாயில்ல நம்ம இதில் ப்ராஃபிட் வர மாதிரி எதாச்சும் நம்ம பண்ணிக்கிறோம் நின்றுவோம் அதில். அந்த மாதிரி என்னை நிறுத்தினது என்னோடய கஸ்டமர்ஸ் தான். தேடுவாங்க, குழந்த ஒரு 1.5 வருஷமாக காய் இல்லை, என்னோட வந்து சொன்ன கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எப்போ காய் கொய்யாக்காய் வருமோ அப்போ தான் நாங்கள் வாங்குவோம், இது வரைக்கும் நாங்கள் கொய்யாக்காயை வாங்கினதே இல்லை அப்படிலாம் சொன்னவங்களாம் இருக்காங்க. அப்போது அவங்களுக்காக தான் நம்ம நின்றோம், அவங்களுக்காக தான் நான் ஜெனியூனான ஆர்கானிக் ஃபார்மராக இருந்துட்டு அப்படி அதுக்காக தான் நான் அப்படி இருக்கேன்.
0: செந்தில்குமார் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: என்னோடய நம்பர் வந்து 73-73-73-09-09-55-48
2: என்ன வள்ளி, இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப புரியுதா நாங்க எப்படி கொய்யா மரங்களை வளர்க்குறோன்னு?
3: மருதாணி அக்கா, அவங்க சொன்ன தகவல்களை தெளிவா கேட்டுக்கிட்டேன். கொய்யா சாகுபடிங்கிறது வெறும் மரம் வளர்க்கறது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம போடுற உழைப்பு தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு உதவியா இருக்குன்றதையும் இங்கன கூட்டத்துக்கு வந்ததாலதான் தெரிஞ்சிச்சு.
2: ஆமா பிள்ள, சரியா சொன்ன. காலகாலமா பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வர நம்ம விவசாயத்தை நாம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையாச்சு. அதோட 4 காசும் எப்பவும் நம்ம பாக்கலாம்.
3: அக்கா, நாளைக்கு நீங்க என் கூட வாங்கல, இங்கனையே வந்து கொய்யா செடிகளை வாங்கிட்டு போறேன்க்கா. அப்பதானே நானும் வரசா அர்த்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்க முடியும்.
2: அதுக்கு என்ன பிள்ள, விவசாயிகளோட பக்க பலமே நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் தான். அது நமக்கு எப்பவும் உதவிகரத்தை நீட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம புறப்படுவோமா?
3: சரிக்கா, வாங்க போலாம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: ஊட்டச்சத்து மிகுந்த மைக்ரோ கீரைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். கீரை இல்லா சோறும் கிழவன் இல்லா பட்டணமும் பாழ் என்று ஒரு பழமொழி உள்ளது. அந்த அளவுக்கு கீரைகள் பயன்படுத்தும் நடைமுறையை வழக்கத்தில் உள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. சமீப காலமாக ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக கீரைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக மைக்ரோ கீரைகளை பயன்படுத்துவதில் மக்கள் அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர். மைக்ரோ கீரைகள் அதிக அளவு ஊட்டச்சத்து கொண்டுள்ளதால் அதில் பாலிஃபினால்கள் அதிக அளவு இருப்பதால் இதயம், நீரிழிவு போன்ற நோய்களை தடுக்கும் வல்லமை கொண்டுள்ளது. காய்கறிகள், தானியங்கள் மற்றும் மூலிகைகளின் இளம் கீரைகளே மைக்ரோ கீரைகள் எனப்படுகிறது. விதை வளர தொடங்கிவிட்டால் அதனை முளை என்றும், முளை வர தொடங்கியதும் அது மைக்ரோ கீரை என்றும் அழைக்கப்படுகிறது. இவை முளைக்கும் கீரைகளுக்கும் இளம் கீரைகளுக்கும் இடையே உள்ள ஒரு நிலையாகும். மைக்ரோ கீரைகள் என்பது ஒரு மையத்தண்டு வித்திலைகள் மற்றும் இளம் ஜோடி இலைகளுடன் அறுவடை செய்யப்படுகிறது. முளைகள் பொதுவாக சுமார் 2 முதல் 3 அங்குலம் உயரம் வரை வளரும். மைக்ரோ கீரை 8 முதல் 10 அங்குலம் வரை வளர்க்கப்படும். சராசரியாக 10 முதல் 14 நாட்களுக்கு இடையில் அறுவடை செய்யலாம். முளைகள் வளர்வதற்கு சூரிய ஒளியும் மண்ணும் தேவையில்லை. ஆனால் கீரை வளர்ச்சிக்கு சூரிய ஒளி, மணல், தண்ணீர் ஆகியவை அவசியமாகிறது. மைக்ரோ கீரைகள் சுவையும் மணமும் கொண்டுள்ளதால் இவற்றை கூட்டு, பொரியல், மசியல், தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச், பர்கர், பீஸா என பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. பல உணவு வகைகளில் மைக்ரோ கீரைகள் சிறு சிறு அளவில் நறுக்கப்பட்டு அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு வகையான விதைகளிலிருந்து மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பயறு போன்ற பருப்பு வகைகளும் மைக்ரோ கீரைகளாக வளர்க்கப்படுகிறது. மைக்ரோ கீரைகள் வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் பயன்படுத்தலாம். தட்டுகளில் 1/2 முதல் 1 அல்லது 2 அங்குலம் ஆழத்திற்கு ஊடகத்தை நிரப்ப வேண்டும்.

0: பெரும்பாலான பயிர்களுக்கு சிறிதளவு உரமே போதுமானது. சில கீரைகளின் வளர்ச்சிக்கு உரம் தேவைப்படுவதில்லை, ஏனெனில் விதையே முளைப்பதற்கு போதுமான ஊட்டச்சத்தை கொண்டிருக்கும். பாதுகாக்கப்பட்ட சூழலில் வளர்க்கப்படும் கீரைகள் நல்ல சுவையுடன் இருக்கும். மைக்ரோ கீரைகளின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சிவப்பு முட்டைகோசின் மைக்ரோ கீரைகளில் வைட்டமின் சி, கே மற்றும் இ நிறைந்துள்ளது. வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை குறைக்கிறது. உண்ணக்கூடிய இளங்கீரைகள் பல்வேறு வகையான காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பிற தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவை தண்டு மற்றும் இலைகள் உட்பட 1 முதல் 3 அங்குலம் இருக்கும். போதுமான அறுவடை செய்ய வேண்டும். மைக்ரோ கீரைகள் விதையிலிருந்து சராசரி 10 முதல் 14 நாட்களில் அறுவடை செய்யலாம். இதன் ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மைக்ரோ கீரைகளில் அஸ்கர்பிக் அமிலம், வைட்டமின் சி, கே, ஃபைலோகுவினோன், வைட்டமின் இ, போக்கோபெரோல்கள், வைட்டமின் ஏ, பி மற்றும் கரோட்டின் அதிக அளவு உள்ளது. இதன் பயிர் பெருக்கம் பற்றி அறிந்து கொள்வோம். இதனை வீட்டிலேயே சாகுபடி செய்யலாம். தொட்டி மற்றும் கண்ணாடியிலான கொள்கலனில் சாகுபடி செய்யலாம். விதையை ஊற வைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும். விதையை சீராக கொள்கலனில் தண்ணீர் தெளிக்க வேண்டும். 5 நாள் கழித்து முளைக்க தொடங்கும். 1 முதல் 2 வாரங்களில் அறுவடை செய்யலாம். மைக்ரோ கீரைகள் ப்ரொக்கோலி, அருக்லா, முள்ளங்கி, வெங்காயம் மற்றும் கடுகு போன்றவற்றில் மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யலாம். இவற்றில் கடுகு மற்றும் முள்ளங்கி கீரைகள் அதிக அளவு சுவையாக இருக்கும். மேலும் முள்ளங்கி விரைவாக வளரும் தன்மை கொண்டது. இவற்றின் சேமிப்பு முறை: மைக்ரோ கீரைகளை முறையாக சிப்பமிடுதல் மூலம் அதிக நாட்கள் வைத்திருக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் சேமிக்கப்படும் போது அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு பி வாசுதேவன்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலக அமைதிக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த குரலாக இந்தியா திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்திருப்பது நாட்டிற்கே பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக அரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கருத்துகள் மிகுந்த கவனம் பெற்றுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் வலிமையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தூய்மையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் அழகான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு துறையில் ஏற்கனவே உள்ள நிதி முறைகேடுகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் நிதி முறைகேடுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 4 மாதங்களில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், விலைவாசி, மின்சாரம், தொழில்துறை, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இவற்றில் தமிழக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை காரணமாக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையும் மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய தாவேகாவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விலக்கிக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 100,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் இருப்பதால் புதிய ஆசிரியர் தகுதி தேர்வை உடனடியாக நடத்த தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் ஹாக்கியில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் நேரடியாக பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. குத்துச்சண்டை மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் தங்கப்பதக்கம் வென்றனர். மல்யுத்தத்தின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித் கல்கலும் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் செபாக் டக்ரா பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 16 தங்கம் 25 வெள்ளி 35 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு அணிவகுப்பில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் நீருதண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் என்ன ஆசை மச்சான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
2: அக்டோபர் 5 தேதிக்குள்
1: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜ்.

0: சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 8:18, 25 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சிகள். அடுத்து கருத்தம்மா படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சித்ரா பாடியுள்ள பாடல்

அடுத்து ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் ஸ்வர்ணலதா, படம் பெரிய தம்பி. பாடல் இடம்பெற்ற படம் பெரிய மருது.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: அடுத்து ஒழிப்பது பாண்டி படத்திற்காக சத்யன் மேகா பாடியுள்ள பாடல் இது.
1: மாசி மாசம் மாலான பொண்ணு மாம உனக்கு தானே.

0: position in the overall medal standings. The country's medal tally has risen to 76, including 16 gold, 25 silver and 35 bronze medals. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated the medal winners. The India Meteorological Department IMD has forecast heavy rainfall over Arunachal Pradesh during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi praises brave pilot Smit Machar for saving hundreds of lives and foiling attempt to crash Israel-bound flight, asserts Indians are those who risk their lives to save others, not take lives. Commerce Minister Piyush Goyal says India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on their birth anniversary. And in Asian Games, India win first women's hockey gold in 44 years. Wrestler Sujit Kalkal and boxers Parveen Hooda, Lovlina Borgohain and Ankush Pangal also clinched gold medals. India climbed to 5th position in overall medal standings, with tally rising to 76, including 16 gold. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன? இதற்கான சட்டங்கள் கடந்த ஏப்ரல் 1st முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது குறித்து சொல்லுங்க சார், இதற்கான அவசியமும் என்ன?
4: முதல்ல இதற்கான அவசியம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு தோராயமான கணக்கு, இந்தியா முழுமையிலும் ஓர் ஆண்டுக்கு ஏறத்தாழ 67 மில்லியன் டன் அளவுக்கு திடக்கழிவுகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு தான், ஏன்னா நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு துல்லியமா கணக்கு செய்ய முடியாது. இப்போ இந்த 67 மில்லியன் டன் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு அது எவ்வளவுங்கிறது தெரியாம போயிடலாம், சரிங்களா? ஒரு லாரி நிறைய சரக்கு ஏத்துறோம் வச்சுக்கலாம், அதிகபட்சமாக 10 டன் இருக்கும். அப்போ 67 மில்லியன் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் லாரி அளவுக்கு இருக்கு. அதாவது 67 லட்சம் லாரி நிறைய ஏத்தனா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறோம். இது கூடுவதற்குத்தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு, ஏன்னா நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக. அப்போ இந்த திடக்கழிவு அப்படிங்கிறது சாதாரண பிற கழிவுகள் மாதிரி இல்லை, இரண்டு மூன்று பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அது இடம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இரண்டாவது, நாளாக நாளாக நாளாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுப் பொருட்கள், அது இரண்டு. மூன்றாவது, அது எப்போதுதான் அப்புறப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் திடக்கழிவு மேலாண்மை. இதை நம்ம எப்படி நம்ம கையாள போகிறோம், இதை எப்படி நம்ம திருத்தி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான விடை தான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. புதிய கருத்துருவெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இது ரொம்பவே இன் ஆல் சீரியஸ்னஸ், இந்த திடக்கழிவுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக இதை அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படிங்கறத பாக்குறோம். அதுதான் இப்போதை நம்ம பாக்குறோம். இதுவரையில கடந்த சுமார் 76-78 ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில திடக்கழிவுக்கு என்று ஒரு தனியாக ஒரு மேலாண்மை, அதற்கென்ன தனியாக சட்டங்கள் விதிமுறைகள் வேணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல. அது அவங்களை தவறு இல்லை,
3: அதாவது பெரிதா எடுத்துக்கல.
4: ஆமா, பெரிதா எடுத்துக்கல. காரணம், சிறிது சிறிது சிறிதாக அது பெரிதாக வளர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் தான், ஒரு அபாயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற போதுதான் நமக்கு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக உணர ஆரம்பித்தோம். ஆனால் அபாயம் சொல்றதுக்கு முன்னாலேயே இந்திய அரசாங்கம் விழுத்துக்கொண்டது. இப்போ திடக்கழிவு மேலாண்மை பத்தி ஒரு சட்டங்கள் கொண்டு வருது. அதுதான் இப்ப சொல்லக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறது அதுலேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும், அதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும், எனக்கான அவசியம் என்னங்கிறது இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். நமக்கு இவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கிற பொழுது அது எவ்வாறு அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் எஃபர்ட்டா இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது சவாலான ஒரு பணியாக இப்போதான் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சவாலான பணியை ஒரு எடுத்து செய்கிறார் என்றால் அதற்கான சரியான விதிமுறைகள் வேணும். அந்த விதிமுறைகள் தான் இப்ப நம்ம வகுத்திருக்கிறோம். இந்த விதிமுறைகள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், அதுல ஒரு குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கிறது, யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறார். விதிமுறைகளும் இருக்கின்றன, வரையறைகளும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன. இத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான அவசியம் ஏன் இப்போது வந்திருக்கிறது சொன்னால், இப்போது இல்லை என்றால் எப்போது முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் காரணம். அதனால இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிற அந்த கருத்துருவம், இது சார்ந்த அந்த சட்டம் அல்லது விதிமுறை 2026 ஏப்ரல் 1 வந்திருக்கிற நடைமுறைக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளால இந்த திடக்கழிவிலிருந்து

0: முற்றிலுமாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதை நோக்கிய முதல் படிதான் இந்த விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், அதாவது ஒரு செயல் திட்டம் இருந்தாதான் அது வந்து ஒரு நடவடிக்கையா வந்து மாறும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் அரசு இப்படி ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் வந்து உறுதியா
0: சொல்லலாம். ஆமா,
1: இப்போ திடக்கழிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னு முன்பே சொல்லியிருந்தீங்க. திடக்கழிவுனா என்ன, அதனுடைய மேலாண்மை அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு?
0: திடக்கழிவுகள் என்ன அப்படின்னா இதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினேஷன் கொடுக்க முடியாது. ஆனால் எதுவெல்லாம் திரவ கழிவு இல்லையோ அதெல்லாம் திடக்கழிவு அப்படின்னு சொல்ல முடியும், மேலோட்டமா சொல்லணும். ஆனால் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா திடக்கழிவு நான்காக பிரிக்கிறார்கள். இப்போது சூரியார்த்தி நான்காக பிரிச்சிருக்காங்க. ஒன்னு என்னன்னா வெட்டு, இன்னொன்னு ட்ரை அதாவது ஈரமானது, அடுத்து உலர்ந்தது, அப்புறம் சானிட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஹசார்டஸ் அப்படின்னு நான்காக பிரிக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா இந்த பயோ வேஸ்ட் இருக்குல்ல, வேளாண் பொருட்கள் சார்ந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முழுமையாக வேஸ்ட் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதெல்லாமே வந்து என்னென்ன சமையல் பண்றோம் அதுல இருந்து வரக்கூடிய மிச்சம் மீது எல்லாம் எடுத்து போறாங்க வச்சுக்கலாம். இது பெரிய அளவுல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது.
1: வரக்கூடிய
0: திடக்கழிவு தான், அதுவும் திடக்கழிவு தான். அது ஒன்று. அதுதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா இது மாதிரியான திடக்கழிவுகள் இதெல்லாம் ஒன்று ஒரு ரகம். அப்புறம் இரண்டாவது ஒண்ணு கொண்டு வராங்க. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுலயே இரண்டாவது ஓரளவுக்கு டீகம்போஸ் ஆகும், ஆகாமலையும் போகலாம், அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசைக்கிளபிள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து இரண்டாவதாக போடுறாங்க. மூன்றாவது சானிட்டரி வேஸ்ட், அது எல்லாருக்குமே தெரியும் அது என்ன சொல்லிட்டு. நான்காவது ஹசார்டஸ் வேஸ்ட். இப்போ இங்கதான் நமக்கு அதிக கவனம் தேவைப்படுகிறது. ஹசார்டஸ் வேஸ்ட்டுக்கு தான் மின்சார பல்புல இருந்து தொடங்கி இ வேஸ்ட்ல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படாத மருந்து பொருட்கள் வரைக்கும் அத்தனையும் இதுக்குள்ள வந்து ஹசார்டஸ் வேஸ்ட். இப்போ நான்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம் சரிங்களா. இந்த நாலுல இந்த நான்காவது இருக்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். ஆனால் இதுவரைக்கும் இந்த திடக்கழிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா கழிவுகளும் ஒன்றுதான், ஒரே இடத்துல ஒன்னா போட்டு வச்சிருக்கோம். அது வந்து நம்ம மாறணும். அப்போ இந்த திடக்கழிவு என்ன அப்படின்னா மக்கள் உபயோகப்படுத்தி விட்டு அல்லது உபயோகப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகுதியற்றது அப்படிங்கிறது எதெல்லாம் வீசி இருக்கிறார்களோ அதெல்லாம் திடக்கழிவு. அந்த திடக்கழிவுகளை முக்கியமான எங்க ஏன் இது திரவ கழிவு இல்லாத திடக்கழிவுன்னு சொல்றோம் அப்படின்னா திரவ கழிவுங்கிறது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு சாத்தியம் உண்டு, அதுதான் திரவம், ஏன்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. இது அப்படி இல்லை, ஒரு இடத்துல போட்டோம்னா அப்படியே இருக்கும். இதை நான்காக பிரித்து இது எதுவும் மிக மோசமான ஒரு பின்விளைவு உண்டாக்குமோ அதை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் ஆரம்பகால ஒரு செயல் திட்டமாக இருந்தது. அதைத்தான் இப்போது ஒரு சட்ட வடிவில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நான்கு கொண்டு வரணும் இல்லையா, இப்போ நான்குமே ஏதேனும் ஒரு மூளைக்கு சென்று அத்தனையும் ஒரு இடத்துல கூட்டி விட்டு பிரிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம். அதனால என்ன சொல்றாங்கன்னா செக்ரிகேஷன் அட் சோர்ஸ்,
1: தரம் பிரிச்சிடணும்னு சொல்றாங்க.
0: ஆமா, வகை பிரிப்பது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படின்னா யார் குப்பை கொட்டுகிறார்களோ அவர்களே அதை நான்காக பிரித்து அந்தந்த குப்பையை அந்தந்த இடத்துல சேருங்கள் அப்படிங்கிறது தான் ஐடியா சரிங்களா. அதுக்கு என்ன சொல்றாங்க நான்கு பெட்டிகள் வைத்துக் கொள்ளுங்க. பெட்டிகள் நம்ம சாதாரண ஒரு பாக்ஸ் தான், சாதாரண ஒரு கூடை இது வேணா இருக்கலாம். அப்ப நான்காக வச்சுக்கோங்க. அதுக்கு வண்ணமும் கொடுத்துட்டாங்க சரிங்களா, எளியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பச்சை நிறம். பச்சை பார்த்தவங்க நம்ம தெரிஞ்சிடும் இது வந்து வேளாண் பொருள் சார்ந்த அல்லது சமையல் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்கள் சார்ந்த திடக்கழிவுகள் அதெல்லாம் அதில் போடலாம். இரண்டாவது ரீசைக்கிளபிள், பேப்பர்லாம் இருக்கு, புஸ்தகம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு வச்சுங்களேன், இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போறீங்களா, அது வந்து இரண்டாவது இடத்துல அது வந்து ட்ரையா இருக்கும், அதனால அது பெரிய வந்து ட்ரை வேஸ்ட் தான் அதில் போடலாம். மூன்றாவது எல்லாருக்குமே தெரிஞ்சு சானிட்டரிக்கு. நான்காவது ஹசார்டஸ். இந்த ஹசார்டஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதுவெல்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கு எதுவெல்லாம் வந்து ஒரு ரசாயன வேதிகளை உருவாக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வேற இடத்த தனியா போடுங்க அப்படின்னு நம்ம போடும் போது நம்ம நாளாக போடுவோம்னா அவங்க சேகரிக்கும் போதே அவங்க தனித்தனியாக சேகரிப்பாங்க. அப்போ வந்து தி ஜாப் கெட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா செக்ரிகேஷன் தான் குப்பையில இருக்கிற மிகப்பெரிய சவாலான காரியம் அதுதான். அதே ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒரு மைக்ரோ லெவலில் செக்ரிகேட் பண்ண முடிஞ்சு வச்சுக்கங்களேன் அப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்திய அரசாங்கம் அங்கே தான் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அது. அதனால இப்போ மக்கள் பற்றியில் நம்ம இன்று காலந்தி ரேடியோ மூலம் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த குப்பைகளை வகை பிரித்தல் இருக்குல்ல அதில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். அது மிக முக்கியம். அத்தனை பேர் ஒரே சமயத்தில் ஒன்னா கொண்டு வந்து போட்டுட்டு அப்புறம் பிரிக்கிறதுங்கெல்லாம் இயலாத காரியம். அதனால இதை மட்டும் சரியாக பண்ண முடிஞ்சு வச்சுங்களேன். அப்போ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான பாகம் எது வகிக்குது அப்படின்னா சோர்ஸ்ல யார் குப்பை போடுகிறார்களோ அவர்கள் பக்கத்துல இருந்து நான்காக பிரித்து போட்டாங்க அப்படின்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை நம்ம தாண்டி விட்டோம் நடத்தும். அதுதான் இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். வகைப்படுத்துதல், செக்ரிகேஷன் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியம். அதுல இருந்து அதுக்கப்புறம் அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கறதான்.
1: நிச்சயமா சார், குப்பையை போடுறவங்களே வந்து அதை வந்து சரியான முறையில தரம் பிரிச்சு போட வேண்டியது அவங்களுடைய பொறுப்புணர்வு அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. மக்கள் வந்து இப்ப வந்து பழகி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். தரம் பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து பழகி இருக்கிறாங்க. இன்னமும் கூட இந்த பழக்கம் வந்து அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டங்கள் வந்து வலியுறுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்பையை வந்து சேகரிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய நலனுக்காகவும் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இந்திய அரசாங்கம் நான் கவனித்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து கடை ஊழியர்களுடைய நலன்ல மிக முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வந்து எடுத்து சொல்லணும்

0: விஷயமெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அது இரண்டு மூன்று இடங்களில் அவங்க மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அதை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கிறதுல, இந்த கையாளக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு என்ன கையுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும், எது மாதிரி உடைகள் அணிந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தலாம், எதையெல்லாம் வந்து கரங்களால் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறலாம் விதிமுறைகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க சிறிது சிறிது சிறிதாக இந்த கார்பேஜ் கிளீனுங்கிறது இட்ஸ் கெட்டிங் மெக்கானைஸ்ட். எங்கேயெல்லாம் இயந்திரங்கள் மூலம் எடுக்க முடியுமோ, எங்கேயெல்லாம் கருவிகள் மூலம் அதை எடுக்க முடியுமோ, அங்கெல்லாம் அதுக்கான சாத்தியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அது இல்லாமல் கரங்களால் தான் ஒரு விஷயத்தை செய்தாகணும் அப்படின்னா, மிக நிச்சயமாக அவர்கள் மிகவும் பாதுகாப்பான கையுறைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அதற்கான வசதிகளையும் செய்து தருகிறது அரசு. அப்புறம் இரண்டாவது, எப்போது செய்யலாம் அப்படிங்கிறது கூட இருக்கு. எந்த நேரம், காலை வேலையா, மாலை வேலையா, இரவு வேலையா, எப்போது செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் கூட இருக்கு. ஒவ்வொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் பண்றது. அது மட்டுமே இல்ல, இந்த திடக்கழிவுகளை வந்து எந்த அளவுக்கு சிதறாமல் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பயிற்சி தரப்படுகிறது, அவர் மீது என்ன அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்க போனா, அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அது மிக நிச்சயமாக அரசாங்கம் செய்திருக்கிறது. முன்னெல்லாம் ஒரு மேலாளர் என்று தனியாக ஒருவர் இருக்க மாட்டாங்க, இவங்க பாட்டு போவாங்க அப்படியே தூங்கி பிள்ளைங்க, அவர்களுடைய கடமைகள் செய்வார்கள். ஆனால் இப்பெல்லாம் மேலாளருக்கும் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதுனா, மிகவும் கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு தூய்மை பணியாளரும் அதற்காற்ற அந்த ஒரு பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் அந்த பணியில் ஈடுபடுவது இல்லைங்கிறத அவங்க உறுதி செய்யணும். இப்போ பாருங்களேன், இந்த பொறுப்பை கொண்டு வந்து மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவருடைய பணி தான் முக்கியம், அவருடைய கடமை தான் முக்கியம், இறங்கி அப்படியே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த பொறுப்பை கொடுக்கல, அது கூட மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பொறுப்பு, அவர் முழுமையாக அணிந்து கொள்கிறார்களாங்கிறது, அதுவே வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் தான். அது இவர்களுடைய கடமை இது. ஆனால் இவர்கள் இது சரியாக அணிந்து கொண்டு முறையாக பணி செய்கிறார்களா அப்படி, முறையாகனா குப்பை சேகரிக்கிறது சொல்ல வரல, அவங்களோட பாதுகாப்பு அம்சங்கள்லாம் முறையாக இருக்கின்றன என்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மேலாளர்கிட்ட கொடுத்ததுனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊழியர் நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் இரண்டாவது, பணி நேரம், அப்புறம் பணிச்சூழல், அப்புறம் பணிக்கான ஊதியம், எல்லாத்திலும் இந்திய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. முன்னெல்லாம் அப்படி இல்லை, நீங்க போனீங்கன்னா அந்த பகுதி இருக்கு மொத்தமே நீங்க தான் எல்லாத்தையும் கல்வி கொண்டு கொட்டணும் அந்த மாதிரி. இப்போ அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் பணி நேரம் தொடங்கி பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லாமே
1: பணி செய்ய வேண்டிய பகுதி முதற்கொண்டு
0: எல்லாமே வரையறுக்கப்படுகிறது, எல்லாமே வரையறுக்கப்படுகிறது. இது எல்லாமே ஊழியர் நலன் சார்ந்தது தான். அது இல்லாமல் அவர்களுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கும், அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் கூட தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இப்போ மிகவும் கவனத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதான் இப்போ கூட சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை, நல்வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அதுதான். ஏதோ அரசாங்கம் மட்டுமே செய்யணுங்கிறது இல்லை, நமக்கும் கூட ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால இதெல்லாம் பண்ண சொல்றோம். வகைப்படுத்துதெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரே இடத்துல எல்லா திடப்பொருளும் இருக்கும்போது வகைப்படுத்த வேண்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் பாருங்களேன், அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கறனாலதான் இந்த செக்ரிகேஷன் மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்களின் உடல்நலனுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதனாலதான் இது வேணும் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய முன்னெடுப்பு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, தூய்மை பணியாளர்களின் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத முக்கிய குறிக்கோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தை வந்து உங்க பேச்சுல வந்து நான் கவனிச்சேன், மருத்துவ கழிவுகளை வந்து ரொம்ப கவனமா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றத நம்மளோட பேச்சினுடைய சொன்னீங்க. மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது முறையா அகற்றப்படாமல் இருக்கும் போது?
0: இதுல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு இரண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, மருத்துவ கழிவு மருத்துவ கழிவாக மட்டுமே இருக்கும், இன்னொன்று டீகம்போஸ் ஆகிட்டு அது ஒரு நச்சுத்தன்மை கலந்த ஒரு டாக்ஸிக் எலிமெண்டா மாறிடும். அது மாதிரி இரண்டு இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க, ரத்த துளிகள், நோயாளியுடைய ரத்த துளிகள் வெளியே கிடக்கிற போது அது மிக அதிகமான நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான, ஆபத்து நிறைந்த நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுவே பயன்படுத்தப்படாத சிரஞ்சு ஊசி இருக்கு, யாருமே பயன்படுத்தல, அப்படியே போட்டுருக்காங்க வச்சுங்களேன், அது ஒரு மெடிசினல் எக்யூப்மெண்ட் தான். ஆனாலும் இது வரைக்கும் பயன்படுத்தப்படவில்லைன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு நோயாளியுடைய உடலிருந்து நேரடியாக ஏதேனும் ஒருத்த தொடர்பு கொண்டு வெளியே வருகிறதோ அதெல்லாம் மிகவும் ஆபத்தானது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மருந்துகள். சில மருந்துகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈஸியா காற்றுல எவாப்ரேட் ஆகும், காற்றுல கரைய தொடங்கும். அது மாதிரியான மருந்துகள் ஒருவேளை சரியாக மூடப்படாமல் அப்படியே கொட்டப்பட்டிருந்தா அதெல்லாம் வச்சுங்களேன், அது மிக நிச்சயமாக ஊறு விளைவிக்கும். காற்றுல பரவக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும், சீல்டு கவர்ல இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அப்போ மருந்துகள் தானாக ஒரு ஆபத்தை உருவாக்குமானா இல்ல, அது எந்த நிலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்ல பயன்படுத்தப்படாமலே இருந்திருக்கிறதா, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதனால எல்லாத்தையும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து மருந்து பொருட்களை குப்பைகளை போடுகிற போது ஏதேனும் ஒரு அட்டையிலோ அல்லது ஒரு பெட்டியிலோ போட்டு மூடி அதுக்கப்புறம் போடுங்க, அப்படியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அதுல இருந்து வரக்கூடிய அந்த கசிவுகள் வெளியே யாரும் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்.
1: அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்கு என்ன? ஏன்னா இப்ப வந்து பஞ்சாயத்தோ நகராட்சியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து இதுல முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யறாங்க, அவங்களுடைய பங்கு என்ன சார்?
0: பங்களிப்புன்னு பார்க்க போனா ஒன்னே ஒண்ணுதான், அதை அகற்ற வேண்டும். ஆனா அதை அகற்றுவதற்கான அத்தனை சோர்சஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, வழிமுறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து திடக்கழிவு அகற்றுவதில் இருந்து இரண்டு மூன்று வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்னு வந்து எரிப்பது, இரண்டாவது பள்ளம் தோண்டி புதைப்பது, மூன்றாவது மூடுவது. இந்த மூணு தான் இருக்கு, வேற வழிமுறையே இல்ல. இப்போ உள்ளாட்சி

0: இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வைத்துக்கொண்டு மிக அதிகமாக போனாலும் அவளை எரிக்க தான் முடியும். ஆனால் எல்லா கழிவுகளும் எரிக்க முடியாது, எரிக்கக்கூடாது. அப்போது அவளோட பங்களிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எல்லாம் எரிக்கக்கூடிய திட கழிவாக இருக்கிறதோ அங்கே அவளோட பங்களிப்பு அதிகமாக இருக்க முடியும். இரண்டாவது தான் மூடுவது, அது ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அந்த ஃபில்லிங் இருக்குல்ல, அது மிக கஷ்டமான விஷயம். அவளுக்கு இடம் வேணும், அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரு இடத்த போட்டு ஃபில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே அவளோட பங்களிப்பு எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை.
1: நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம். தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது கல்யாணி கணேசன் அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் கஜவதனா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:46 நிமிடம் ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்யாணி கணேசன் அவர்களின் வீணை இசை. தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமநாதம் பஜேகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பந்துவராளி ராகம், ரூபகதாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து இன்னொரு தரம் என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் எதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பழனி நின்ற பரமன் என்று தொடங்கும் பெரியசாமி தோரன் பாடல், காப்பிராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கல்யாணி கணேசன் அவர்களின் வீணைசை இடம்பெற கேட்டீர்கள். தஞ்சாவூர் ஆர்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். உலிவுலா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல். ஏப்ரல் மாதத்தில் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் ஹரிஷ் ராகவேந்திரா. சாதனா சர்க்கம்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திரவா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.3°C, காற்றின் ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4°C, இது இயல்புக்கு 1.8° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, இது இயல்புக்கு 2.3° கூடுதல். காற்றின் ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் சுழல் விளக்கு, திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு, என் ஹேமாவதி எழுதிய செய்தி கட்டுரை. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, இதில் அமிருதா முரளி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜி பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 26வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறில் இடம்பெறும். 11:00 இளைய பாரதம், இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி, நடத்துபவர் துணை பேராசிரியர் பி செல்லியம்மாள், பங்கேற்போர் எஸ் சந்தோஷ்குமார், கே வெங்கடேஷ பெருமாள், பி பவித்ரா, பி தாட்சாயணி, எஸ் வித்யா, எஸ் கோபிகா, வி பாகியலட்சுமி, எம் எஸ் மதுமிதா, எம் லோகா பிராமன், ஆர் சஹானா வழங்கும் பாட்டு, எஸ் ஸ்ரீனிகேத்தனா வழங்கும் பாட்டு ஆகியவை இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாறு, இதில் காலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். இரவு 7:00 திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் மேலாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவர்களும் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சி நிறைவு பகுதி. உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் ஸ்ரீ லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் காவ்யா சஞ்சீவி. 9:15 திரைகாணம். 10:00 ரஃபி கான் அவர்களின் வயலினிசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: Asian Games gold medal. With these impressive performances, India's medal tally has risen to 76. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.